சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: பக்தி நேரம் அருள் மணக்கு.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: வாழும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

தே என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமதுவின் முகமதுவை

என் இதய துடிப்பொழியாய் உதிக்கின்றவும் நாமம் அன்பேவும் காதில் அது கேட்கின்றதா, தீராத பாவம் அதை தடுக்கின்றதா, பாவம் என்ன பாவம் பணி

திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தேன் கவி அதனின் நாயகரை காணாமலே. எனதுயிரும் பிரியும் நாள்வரையும் நாமும் ஓயாமல்

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நிம்மதி வேண்டுமென்றால் ஒன்று விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். சண்டே லீவ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு வேலைக்கு

0: கிளம்புறது இல்லை ஸ்கூலுக்கு கிளம்புறது காலேஜ் கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிஸியாக அவங்கவுங்க ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னைக்கு மாதத்துடைய கடைசி நாளும் கூட, அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமே மாத்துறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த தகவல்களை ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் வேணுங்க. அது என்னென்னா சந்தோஷம், நிம்மதி. அதை விட முக்கியமானது என்னென்னா அதுக்காக நாம் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் தாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி, மனசில் நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கையை ரசிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மலை மாதிரி தாங்க. ஒரு பெரிய மலை மேலே போய் உட்காந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. தனியாக இருந்தால் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்குமான்னு கேட்டால் அப்பவும் கிடைக்காது. அப்போ நம்ம வந்துட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுங்க, அப்படின்னா விட்டு விடுங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஒன்று பிரச்சனைகளை விட்டு கொடுத்துடணும், இல்லைன்னா விட்டுருணும். இதுதான் வந்துட்டு நமக்கான ஒரே ஆப்ஷன். அதனால் இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ஸோட ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30°C இருந்திருக்குது. இன்றைக்கி வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலே பார்த்துட்ருக்கோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆக்சிஜன் வேதியியல் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, ஆக்சிஜனின் வேதியியல் குறியீடு என்ன அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கலாமே தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே அடி மதுரை பக்கம் போற புள்ள அப்படிங்கிற அந்த சாங் தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கணும், அக்ரிகல்ச்சர் படித்தா ஒரு நல்ல ஸ்கூப் இருக்குது அப்படி மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க. அதுக்காகவே இப்போது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படிங்கிற ICAR நிறுவனத்தில் முதுநிலை பட்ட படிப்பில் சேர்றதுக்காக நுழைவுத் தேர்வு கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டிருக்குது. இதில் 115 நகரங்களில் இருக்கக்கூடிய 162 மையங்களில் நடந்த இந்த தேர்வை 38,720 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் நைட்டு வெளியாகி இருக்குது. இந்த தேர்வு முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://exams.nta.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான தேர்வு முடிவுகள் இப்போ வெளியாகி இருக்குது. https://exams.nta.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்முடைய சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 36 ரூபாய், வால் கத்தரிக்காய் 36 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 36 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 34 ரூபாய், வெண்டைக்காய் 22 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 34 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 84 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், புஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் பூவன்வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய். கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜருடைய வச்சு செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி சூப்பரான பாட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: மச்சா இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட போகிறோம், நம்மக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயினை சுற்றி போடு, தலை வந்தால் எனக்கு பூ வந்தால் உனக்கு, என்ன சொல்கிற
4: அப்படின்ற. சரி ஓகே, இதில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்ன கண்டுபிடி
3: பார்க்கலாம்? நீ என்ன விஞ்ஞானியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச?
4: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்.
3: எப்படி சொல்கிற?
4: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ ரயில் பெட்டி தொழிற்சாலையில 1010 காலி இடங்கள் அறிவிப்பு வெளியாயிருக்குது அப்படிங்கிறதாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தினா ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போது ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்போது 1010 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குதான். ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணியிடத்துக்காக என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, அப்ரெண்டிஸ் பிரிவில் ஃபிட்டர் 260, வெல்டர் 260, எலக்ட்ரீஷியன் 200, கார்பெண்டர் 90, மெஷினிஸ்ட் 90, பெயிண்டர் 90 அப்படின்னு மொத்தமாக 1010 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 15 24 வயசு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரி

பார்ப்பு, அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. இவங்களுக்கான ஸ்டைஃபண்டு மாதம் 8200 ரூபாயிலேருந்து 9600 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு ஸ்டைஃபண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை எப்படின்னா, ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். பெண்கள் எஸ்சி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் எப்போது அப்படின்னா 7/9/2026, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் கடைசி நாள். அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா pb.icf.gov.in pb.icf.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி வரலாம் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. pb.icf.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். வர 7ஆம் தேதிக்குள்ளார செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக தில்திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலையை இன்னைக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கான சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய விவசாயிகளுக்கு அவங்க வந்து சாகுபடி செய்யறாங்க அப்படின்னா மண் வளம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, மண்ணில் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு பரிசோதனை செஞ்சு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுக்காகவே வந்துட்டு அயோத்தியா பட்டணம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மண் வேளாண்மை குறித்து பயிற்சி வந்து அளிக்கப்பட்டிருக்குது. அயோத்தியா பட்டினம் விளாம்பட்டியில் அட்மா திட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது. மண்வள மேலாண்மை அப்படிங்கிற இந்த தலைப்பில் இந்த பயிற்சியானது நடந்திருக்குது. வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் தலைமை வகிச்சிருக்காரு. விவசாயிகள் அடையாள எண் பதிவு செய்வது குறித்தும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மண் மாதிரி எடுப்பதன் முக்கியத்துவம், மண் பரிசோதனை செய்து அதனுடைய அடிப்படையில் சமச்சீர் உரங்களை பயன்படுத்துதல், மண்வள அட்டையுடைய பரிந்துரைகளை பின்பற்றுதல், இயற்கை பசுந்தால் உயிர் உரங்களை பயன்படுத்தும்படி பயிற்சி அளித்து மண் மாதிரி எடுப்பது குறித்து மண் பரிசோதனை செய்வது குறித்துமே வேளாண் அலுவலர் அவர்கள் செயல் விளக்கம் அளிச்சிருக்காரு. அது இதில் விவசாயிகள் நிறைய பேர் வந்து கலந்து கிடந்திருக்காங்க. முக்கியமாக பெத்தநாயக்கன் பாளையம் தமையனூரில் நேற்று முன்தினம் இந்த பயிற்சி கூட்டம் வந்து நடந்திருக்குது. மண் மாதிரி பரிசோதனை, மண்ணல மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு மற்றும் உர பயன்பாட்டு முறைகள், நுண்ணுயிர் பாசன திட்டம் பற்றி வேளாண் அலுவலர் அவர்கள் அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. பயிர் வகைகளில் தன்னிறைவு அடைதல் பற்றியுமே பயிற்சியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு மண் பரிசோதனைகளில் மண்வள மேலாண்மையுமே வந்துட்டு கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாகுபடி செய்யணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,505 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 116,040 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 255 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 255,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.20 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. இப்போ தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும் கடந்த நாட்களில் இருந்ததை விட லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் முட்டையோடைய விலை கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வருகிறது. இதுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் முட்டையோட விலை எப்படி இருக்க போகுது, தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது, அதிகமாக போகுதா இல்ல கம்மியாக போகுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இப்போ அடுத்த உங்களுக்காக ஜெகதீஷோட அடிக்கல்லியே சங்கம் வந்துட்டு இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் வெப்பத்தோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்தே பார்த்துட்ருக்கோம், சூரியன் அப்படியே பிரைட்டாக தான் வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருக்க போகுது, வெப்பத்தோடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்திலையுமே இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பத்தோடைய தாக்கம் 3 டிகிரி வரைக்குமே அதிகமாகும் அப்படி மாதிரி தான் சொல்லிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்னைக்கும் நாளைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அதிகரிக்கலாம் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டம் மலகாபுரம், நீலகிரி மாவட்டம் நடுவர்பட்டியில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழ்மட்டத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது அப்படின்னும், இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இன்னைக்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூற

காவலி காற்று வீசுவதோட இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துடைய மற்ற பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யலாம் அப்படின்னும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும், புதுச்சேரியிலுமே இன்னைக்கு இடி மின்னல் மற்றும்

47 அடியாகவும் நீரிருப்பு 53.19 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 9035 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 2000 கனஅடியாகவுமே இருக்குது. அப்படி மாதிரி தான் விட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த நாட்களை விட இப்போ நீர்வரத்து கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நீர்மட்டம் இப்போ 90 அடியை இட்டு இருக்குது. நாளைக்கு வந்துட்டு மேட்டூர் டேம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக அசோக் சரண அடிராட்டினம் போல் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, வர வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் போத்தனூர் டு சென்னை சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது அப்படின்னும், அதுபடி காலையில் 7:40 போத்தனூர்லேருந்து புறப்படக்கூடிய அந்த ரயில் 8:28 திருப்பூர், 9:20 ஈரோடு, 10:17 சேலம், 11:20 முரப்பூர், 12:45 ஜோலார்பேட்டை, 1:55 காட்பாடி வந்து சாயங்காலம் 4:40

5 மணிக்கு சென்னை சென்ட்ரலை அடையும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுமார்க்கரையில் சாயங்காலம் 5:45 சென்னையிலிருந்து புறப்பட்டு 7:48 காட்பாடி, 9:20 ஜோலார்பேட்டை, 10:05 மொரப்பூர், 11:07 சேலம், 1:05 ஈரோடு, 1:53 திருப்பூர் வழியாக அதிகாலை 3 மணிக்கு போத்தனூரை அடையும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்முடைய சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, ஜங்ஷன், வின்சென்ட், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், புதிய பஸ் நிலையம், பொன்னம்மாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியோடைய தனானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு

0: மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயின் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன்.

உங்க சத்யா. இப்போ ஒகேனக்கல் காவிரி ஆற்றுல நீர்வரத்தானது 10,000 கனஅடியாக அதிகமாக இருக்குது அப்படிமா தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இப்போ நீர்வரத்து நேற்று வந்து 10,000 கனஅடியாக அதிகமாக இருக்குது. கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்குது. கபினி அணை தன்னுடைய முழு கொள்ளளவை இட்டிருக்கிறதுனால அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அதிகரிப்பதாகவும் குறைவதாகவுமே தான் வந்துட்டு நீர் திறப்பானது இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு 6,500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 10,000 கனஅடியாக நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு அதிகமாக இருக்குது. இதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 5 அருவி, ஐவர்பாணி, மெயின் அருவி, மெயின் ஃபால்ஸு, சினி ஃபால்ஸு உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கூட்டிகிட்டு இருந்திருக்குது. அதே சமயம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கிறதுக்காக 15வது நாளாக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நேற்றும் தடையை நீட்டிச்சிருக்காங்க. இந்த நிலையில நீட்டிக்கப்பட்ட நிலையில் வார விடுமுறையான நேற்றுமே வந்துட்டு வழக்கம் போல சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்காங்க. மெயின் அருவி மற்றும் காவிரி ஆற்றில் மட்டும் குளிச்சுட்டு மகிழ்ந்திருக்காங்க அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பரிசல் சவாரிலாம் வந்துட்டு நிறுத்தியிருக்காங்க. பரிசல் சவாரிலாம் வந்துட்டு எதுவும் போக முடியாமல் தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒகேனக்கல்ல நீர்வரத்து அதிகமானுச்சுன்னா அடுத்தடுத்து மேட்டூர் அணைக்குமே வந்துட்டு நீர்வரத்து அதிகமாகும். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த தரமுடைய சேலத்தில் இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறார். யார் அப்படின்னா குமார் அவர்கள் வந்துட்டு வட்டக்காடு பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சபாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குமார். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துட்டு இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களா அச்சீவ் பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। प्रभा आपट मावटम त्रिकोणाचल का பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்துல வச்சிருக்கோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். தேவர் உதவி அவங்க ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெட்டுவைய அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
0: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. முக்கியமாக வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்தவர்களுக்கு தேசிய தேர்வு வாரியம் சார்பில் திறனறி தேர்வு விரைவில் நடத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு தேசிய மருத்துவ ஆணையத்துடைய தகுதிச் சான்றிதழ் முக்கியம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் தகுதிச் சான்றிதழுக்கு https://application.nmc.org.in https://application.nmc.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நாளையிலேருந்து வர 30ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி TNMC அப்படிங்கிற இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இன்னையிலேருந்து அதாவது நாளையிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் அப்படின்னா https://application.nmc.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். இப்போது டெக்னாலஜி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுங்க. முக்கியமாக ஏஐ வந்துட்டு இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. முக்கியமாக இந்த ஏஐ வீடியோஸ் இருக்கு இல்லையா, ரேண்டம் ஏஐ வீடியோஸ், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுக்குறோம், ஒரு சீனரியை கொடுக்குறோம் அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு வீடியோவாக ஃபார்ம் பண்ணிலாம் வந்துட்டு கொடுத்துருது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த ஏஐ வச்சு இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்தில் ட்ரெண்டிங்கான விஷயங்களாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சொன்ன 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள குரு அவங்களோட. அடுத்தது இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா மின்சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதா சோம்பேறித்தனமாக்கியுள்ளதா, மின்சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதா சோம்பேறித்தனமாக்கியுள்ளதா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவ மாணவிகளுக்கான சேர்க்கைக்கான கால அவகாசம் 31/8/2026 அதாவது இன்னையோடைய முடிவடைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழே 132 தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் பயிற்சி நிலையங்களும் இருந்துட்டு இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 கலந்தாய்வுக்கான கால அவகாசம் 14/8/2026 நிறைவடைந்த நிலையில் 31/8/2026 வரைக்குமே மாணவர் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வகையில் இன்னைக்கு தான் கடைசி நாளாக இருக்குது. குறைந்தபட்சம் 20,000 ரூபாயிலிருந்து மாணவர்களுடைய திறனைக்கேற்றவாறு 30,000 ரூபாய் வரைக்குமே மாத சம்பளம் கிடைக்குது அப்படின்னும், 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் போது தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தனித்தேர்வராக தேர்ச்சி பெற்றால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழையும் சேர்த்து பெறலாம் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் எதுவுமே இல்லை, கல்வி உதவித்தொகையாக மாதம் 750 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும், அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் வழங்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் 1000 கூடுதலாக வழங்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விலையில்லா சீருடை, விலையில்லா மிதிவண்டி, தமிழ்நாடு அரசு மூடு காலணிகள் அதாவது ஷூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறமா வந்துட்டு விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி ஆகிய அனைத்து வசதிகளும் வந்துட்டு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இது பற்றின கூடுதல் தகவல்கள் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா 9494995562 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா 9499905562 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, குமார் அவர்கள் அதாவது சார்லஸ் அவங்க வந்து தேனி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அதே சார்லஸ் அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாள் மாதிரி நீங்கள் எல்லா நாளுமே செம ஹாப்பியாக சந்தோஷமாக எப்போவும் வந்துட்டு சிரிச்ச முகத்தோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் தான் வந்துகிட்டே இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மின்சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதா சோம்பேறித்தனமாக்கியுள்ளதா. மின்சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதா சோம்பேறித்தனமாக்கியுள்ளதா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நிலை என்ன அப்படின்னா
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்

எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆக்சிஜனின் வேதியியல் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, ஆக்சிஜனின் வேதியியல் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் O2. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலநூல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரில இருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும் இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தனேஷ், சுபாஷ், காவியா, தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மறுக்கல காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஒரு பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒரு மே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. கட்டப்பவனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா உங்க கூட பேச வந்தாச்சு. ஸோ வாகை சுடவா கேட்டுட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மண்டே வந்தாச்சு, வீக்கெண்ட்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ வீக்கெண்டில் ரெண்டு நாள் ஜாலியாக இருந்துட்டு இன்னைக்கு மறுபடியும் காலையில் வேலை, காலேஜ், ஸ்கூலுன்னு எல்லாரும் அவங்கவுங்க ரொட்டீன்குள்ளே வந்துட்டோம். ஸோ மண்டே அப்படின்னாலே சில பேருக்கு அடடா, அதுக்குள்ளே இன்னொரு வாரமா அப்படின்னு ஸ்கூலு, காலேஜ் படிக்கிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்குமே தோணும். வீட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கும் சமைச்சு எல்லாரையும் சீக்கிரமாக கிளப்பி விடணும். ஸோ இந்த மண்டே மூட லைட்டாக மாற்ற தான் இப்போ நம்ம ஒரு குட்டி கேம் ஜாலியாக விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னா, கேமுக்கு பேர் ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஏன்னா ஒரே வார்த்தை அப்படின்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கொஞ்சம் டீட்டெயிலாக பெருசாக கேட்பேன், நீங்கள் அதுக்கு ஒரே வார்த்தையில் மட்டும்தான் ஆன்சர் சொல்லணும். ரெண்டு வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. ஸோ உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா, வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ மண்டே காலையில் உங்கள் மூடை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து இந்த டே வந்து சலுப்பாக இருக்குது அப்படின்னா, சலுப்பாக இருக்குதுன்னு கூட சொல்லக்கூடாது, சலுப்பாக அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஜாலியாக இருக்குது அப்படின்னா ஜாலி அப்படின்னு சொல்லணும். எனர்ஜியாக இருக்குன்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரே வார்த்தையிலே நீங்கள் பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். ஸோ இந்த கேமை மண்டேவை கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தாலும் சரி, நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளையாட தயாராக இருங்க. ஸோ நீங்கள் எங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் உட நிலையை எண் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது எப்போவுமே முதல் நேராக ஒருவர் வந்து நம்ம கூட

0: விளையாடுவார்ல, அவரு வந்துட்டாரு, நம்ம விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஒரு நாள் முழுக்க உங்க போனை நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: சோகம்
0: சோகம் சோகமா இருப்பீங்களா? ஓகே ஓகே. நீங்க உங்களுக்கு ஒரு பிடிச்ச இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த இடத்துக்கு போவீங்க?
1: கோயில்.
0: கோவில், சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப அருமையா விளையாடுங்க. பரவாயில்லண்ணா, ஒரே வார்த்தையில நல்லா அப்படின்னு பதில் சொன்னீங்க. நன்றி நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றிண்ணா. மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துல இருந்து இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா அப்படின்னு ஒரே பதில் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறதுக்கு. ஸோ மை டியர் நேயர்களே, நீங்களும் என் கூட சேர்ந்து இதே மாதிரி ஜாலியாக விளையாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலை எண் 9787-707-108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றார். அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு

0: குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா அவங்க கூட நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரு வார்த்தையில் மட்டும் தான் பதில் சொல்லணும், ரெண்டு வார்த்தையிலலாம் பதில் சொல்லக்கூடாது. இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் ஐயம்பதூர்ல இருந்து கலைச்செல்வி அன்பு பிரதீபா அவர்களே.
0: அன்பு கலைச்செல்வி அக்கா காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா அற்புதமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நம்ம நேயர் கூட பேசினாலே நம்ம சுறுசுறுப்பா
1: மாறினோம்.
0: கண்டிப்பா சரிங்கக்கா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாக்கா?
1: ஒரே
0: வார்த்தையில பதில் சொல்ல நீங்க ரெடியா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வரீங்க, வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: படுத்துக்குவேன்.
0: ஓகே, ஒரே பதில சொல்லிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் வெளியே பிளான் பண்றீங்க, அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க? அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். சரி, நீங்க விரும்பி ஒரு சமைக்கிற ஒரு ஃபுட், ஒரு சாப்பாடு, அது என்ன என்ன சாப்பாடு?
1: இட்லி.
0: இட்லி, வெறும் இட்லி மட்டும்
1: தானா?
0: கரெக்ட் கரெக்ட். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண தான் கேட்டேன், பரவாயில்ல நீங்க கரெக்டா விளையாண்டுருக்கீங்க. அவ்வளவுதான்க்கா, இன்னும் வேணுமா? ஓகே ஓகே அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. கலைச்செல்வி அக்கா நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க நம்ம சேர்ந்து விளையாடலாம். இந்த பாடலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஓட் பண்ணலாம், அதுவும் வாட்ஸ்அப் பண்ணலாம்.

0: வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நம்பர் வந்துட்டு சோனா எஃப்எம் நிலையின் 9787707 என்ற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு சண்டே மார்னிங் டாப் 10 மியூசிக்கில் உங்களுக்கு போடப்படும். ஸோ இப்போ பாட்டை கேட்டு வாங்க மக்களே, நம்ம மறுபடியும் விளையாடலாம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: மச்சா அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயினை சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
4: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
3: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச?
4: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
3: இப்படி சொல்ற,
4: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
5: Is it

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு.

0: இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
1: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
0: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
1: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா அவங்க கூட நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா ஒரே வார்த்தையில் பதில், அவ்வளோதான் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஒரே வார்த்தையில் மட்டும் தான் பதில் சொல்லணும். ரெண்டு வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரே வார்த்தையில் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேள்வியோட, அதாவது இந்த விளையாட்டோட நீங்கள் தான் வின்னர். நான் எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். இந்த கேமை நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலை என் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். சோனா பண்பலை அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா
4: இருக்கேன்.
3: நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா? உங்க வீட்டுல வந்து இந்த ஒரு விஷயம் காணாம போயிட்டே இருக்கும்ல, ஒரு பொருள், அது என்ன பொருள்? பேனா தான் அடிக்கடி காணாம போவீங்களா? ஓகே ஓகே. நீங்க ஒரு நாள் முழுக்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் டயர்டா இருக்கும் அப்படின்னா அது என்ன வேலை செஞ்சிட்டே இருந்தா நமக்கு டயர்டா இருக்கும்? நீங்க வந்து ஒரு வேலை திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பீங்களா, ஒரு வேலை முடியாம திரும்ப திரும்ப, அந்த அந்த இதெல்லாம் என்ன வேலையா, என்ன வேலையா இருக்கும் அப்படின்னு
4: கேக்குறேன்.
3: உங்களுக்கு பிடித்த பாடல், அதாவது சோனா எஃப்எம்ல இருந்து
4: எல்லாம்
3: செம்மையா பதில் சொன்னீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைனா எல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு. ரொம்ப நன்றி அண்ணா. இன்னும் ஒன்று உங்களுக்கு கேட்குறதானா? ஓகேண்ணா. உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நாள் கிடைச்சிச்சின்னா அந்த நாள் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அந்த நாள்
4: விளையாடுவது.
3: விளையாடுவது, சூப்பர் சூப்பர் அண்ணா. ஓகேண்ணா, நன்றிண்ணா.
4: இன்னும்
3: ஒன்று கேட்குறதுங்களாண்ணா? ஓகே ஓகே, சரி. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போவீங்க?
4: ஊட்டி.
3: ஊட்டி, ஓகே ஓகேண்ணா, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: நன்றி
3: நன்றி நன்றி அண்ணா. திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவன் அண்ணா, எனக்கு இன்னும் நிறையா கேள்வி கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நம்மக்கிட்ட நிறையா கேள்வி வாங்கி எல்லா கேள்விக்குமே அவங்க ஒரே பதில் சொல்லிட்டாங்க. அதுவும் சோனா எஃப்எம்மோட பாட்டில் எந்த பாட்டு பிடிக்கும்னு கேட்டால் எல்லாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு.

ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி வேட் என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787 7007 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அனைத்து மக்களுக்கும். நம்ம திரும்ப கேம்குள்ளே வந்துடுவோம். நான் தான் பிரதீபா பேசிகிட்டே இருக்கேன் இந்த வாகை சொல்லுவா நிகழ்ச்சியில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் எப்படி ஒரு பெரிய கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரே வார்த்தையில் மட்டும் தான் பதில் சொல்லணும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் நிறையா கேள்வி கேட்பேன், இருந்தும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாமல் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லினாங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் பிரதீபா. சேலம் இரும்பாலிலிருந்து பேசுபவர் எழிலரசி. நிலையத்தில் அலைவரமா நம் அன்பு சொந்தங்கள் அலைவரமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் பிரதீபா.
1: சூப்பர் சூப்பர் அக்கா. ஓகே அக்கா, இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: எனக்கு சோனாயசமா போயிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அக்கா. சரி சரி அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன கேம்?
2: வானொலி இல்ல வாழ்வொலின்னு சொல்லி சொன்னானே.
1: வானொலி இல்ல. ஓகே ஓகே ஓகே அக்கா, சூப்பர் சூப்பர். ஓகே அக்கா, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோன்னு
2: தெரியுமா? இங்கே எவ்வளோ கேள்வி கேட்டாலும் ஒரே ஆன்சர் பதில் சொல்லணும்.
1: ஒரே ஆன்சர் பதில். ஓகே அக்கா, விளையாடலாமா?
2: விளையாடலாமே.
1: ஓகே, உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குது. அதாவது ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஒன்று. இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்?
2: நான் டிராவல் பண்றது சூஸ் பண்ணுவேன்.
1: அக்கா பதில் சொல்லிட்டீங்க அக்கா. நீங்க நிறைய வார்த்தையில பதில் சொல்லிட்டீங்க, ஒரே வார்த்தையில சொல்லணும்.
2: ஒரே வார்த்தை சொல்லணும்.
1: ஆமா, டிராவல்னா டிராவல்.

0: ட்ராவல் பண்றது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. இப்ப அடுத்து நீங்க வந்து பஸ்ல போயிட்டு இருக்கீங்கக்கா, பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ ரொம்ப லாங்கா வேற என்ஜாய் பண்றதுக்கு போயிட்டு இருக்கீங்க. பஸ்ல போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: பாட்டு கேட்பேன்.
0: பாட்டு கேட்பேன்னு சொல்லக்கூடாது. வெளியே கிளம்பிட்டீங்க, ஆனா அந்த ஒரு பொருளை மறந்துட்டீங்க, அது என்ன பொருளா இருக்கும்? ஓகே ஓகே அக்கா, சூப்பரா விளையாண்டீங்கக்கா.
1: டெடிகேட் பண்ணனும் பாட்டு.
0: ஆ சொல்லுங்கக்கா.
1: ஓ ஓ தோழரே என்ற சாங்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காங்க.
0: ஓகே.
1: ஞானசேகர் அவங்களுக்காக தோழருக்காக அந்த சாங் டெடிகேட் பண்றேன். அதுக்கப்புறம் ஓட் போடுறது வந்து கண்மண்ணே சிரிக்கிறா என்ற சாங்ஸும் உன்னாலந்தே சாங்ஸும் ஓட் போடுறேன். ஓமையா சாங்ஸும்.
0: ஓகே ஓகேக்கா, நான் சொல்லிடுறேன்க்கா.
1: ஓகே
0: கண்டிப்பாங்கக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி, பை பை.
0: நன்றி நன்றி அக்கா. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787770178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் பதில் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
1: நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேனா. அப்படிங்களா, இங்க எல்லாம் வந்துட்டு ஒரு முந்தா நேரத்து பக்கம் சரியான மழைனா ஒரு மணி நேரமா. நல்லா போச்சு. நான் உங்களுக்கு எப்படி போச்சு?
2: எனக்கும் வேற லெவலுக்கு சூப்பரா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. சோ ஓகே, நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமாண்ணா?
2: நான்
1: என்ன கேம் அப்படின்னா, ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். நான் எப்படி ஒரு கேள்வி கேட்டாலுமே நான் பெரிய, ஆமா, நீங்க ரெண்டு வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது, டக்குன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடணும்.
2: ஓகே
1: ஓகே, நான் ஆரம்பிக்கலாமாண்ணா? நீங்க வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போறீங்கன்னா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா பாக்கலான்னு போறீங்க, ஆனா வெளியே வரும்போது கையில ஒண்ணு வாங்கிட்டு வரீங்க, அது என்னவா இருக்கும்? பிஸ்கெட். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. உங்க போன் பேட்டரி வந்துட்டு ரொம்ப லோ ஆயிடுச்சு, அப்ப உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே ஓகேண்ணா ஓகே. உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஹாலிடே கிடைச்சி இந்த நாள் முழுக்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பிக்னிக்கா? ஓகே ஓகே அண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா.
2: கண்டிப்பா
1: உங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றிண்ணா. வேலூர் காட்பாடியில இருந்து சந்திரசேகரனா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரே வார்த்தையில் பதில் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ஒரே வார்த்தையில் பதில் அப்படின்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாலும் சரி, நான் பக்கம் பக்கமாக ஒரு நாலு லைன் அந்த மாதிரி கேள்வி கேட்பேன், அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். ஸோ நீங்களும் இதே விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகையை சுடவான நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. நான் உங்கள் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன். என்ன கேம் அப்படின்னா ஒரே வார்த்தையில் பதில், அவ்வளோதான் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த ஒரே வார்த்தையில் பதில்ன்ற கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரே வார்த்தையில் தான் பதில் சொல்லணும். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா கேள்வி கேட்பேன், இருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாமல் ஒரே வார்த்தையில் தான் பதில் சொல்லணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இந்த கேமில் நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டாங்கல்ல, அதாவது மாணிக்கம் அண்ணா, கலைச்செல்வி அக்கா, ஆதவன் அண்ணா, எழிலரசி அக்கா, சந்திரசேகர் அண்ணா, எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி சூப்பராக விளையாண்டாங்க. அதுவும் மாணிக்கம் அண்ணாலாம் வந்துட்டு இன்றைக்கி நாள் எப்படி நான் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். சோனா எஃப் நிலையை எனக்கு கால் பண்ணி என் கூட இன்னைக்கு ஜாலியாக இந்த ஒரு மணி நேரம் விளையாடலாம். போன ஒரு மணி நேரம் உங்களால் கால் பண்ண முடியலன்னா அடுத்த இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். சரி, இப்போ நீங்கள் பாட்டை கேட்டுட்டு வாங்க, விளையாடலாம். அதான் நான் என்ன கேம்னு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாலிடே கிடைக்குது, அந்த நாளில் வேலைக்கெலாம் போக வேணாம், ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் முழுக்க ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும் அப்படின்னா தூக்கம் அப்படின்னு தூங்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வெளியெலாம் போகணும் அப்படின்னா அவுட்டிங் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அவுட்டிங் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பதிலுக்கு ஒரே வார்த்தையில் பதிலை தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேமில் விளையாடணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787 7107 107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மக்களே, ரெண்டு பாட்டு வந்திருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பாட்டில் ஏதாவது நிறையா பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஓட்

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம்

0: அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையிலிருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்றது. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: எப்படி இருக்கீங்க? விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க பிரதீபா, அவங்க கூட நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, அதாவது ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நிறைய பெரிய கேள்விலாம் கேட்பேன். எவ்வளோ பெரிய கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரே வார்த்தையில் மட்டும்தான் பதில் சொல்லணும். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு மாற்றி பெரிய கேள்வியெலாம் கேட்பேன். இருந்தாலும் நீங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரே வார்த்தையில் தான் பதில் சொல்லணும். அப்படி நீங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேரம் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அந்த திறமை என்ன திறமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
7: முயற்சி.
6: அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்தது, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த வகுப்பு ரொம்பவே பிடிக்கும்?
7: எனக்கு பிடிக்கிறது அந்த 5ஆம் வகுப்பு.
6: அதுல என்ன சப்ஜெக்ட், அதாவது என்ன இது பிடிக்கும்னா, சப்ஜெக்ட் தமிழா இங்கிலீஷா?
7: சப்ஜெக்ட் அப்படின்னா எனக்கு பிடிச்சது வந்து தமிழ் தாங்க.
6: தமிழ் தான், ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே, காலையில அலாரம் அடிக்குது, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறுத்திடுவீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
7: ஒரு கோரிக்கை ஒண்ணு நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒரு புதிய விளையாட்டா ஒண்ணு விளையாடுங்க. நாங்க வந்து இப்ப நீங்க ஒரு பதில முதல்ல சொல்லிடுறீங்க, அந்த பதிலுக்கு தகுந்த கேள்வியை நாங்க உருவாக்குற மாதிரி ஒண்ணு. இப்ப உதாரணத்துக்கு எப்படிங்கன்னா, மழை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, மேகத்தில் இருந்து வருவது எது அப்படின்னு நாங்க கேள்வியை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுங்களா, நல்லா இருக்கும்.
6: சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி நான் எங்களுக்கு கேம் சொன்னதுக்கு. பரவாயில்ல, கண்டிப்பா இந்த கேம நாங்க விளையாண்டுறோம்.
7: ஒரு நாளைக்கு போடுங்க.
6: கண்டிப்பா நான் நாளைக்கே விளையாண்டுறோம்.
7: நாளைக்கே விளையாண்டுறோம்.
6: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, நன்றிண்ணா, நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரியண்ணா, நம்ம கூட ஜாலியா விளையாண்டது மட்டும் இல்லாம நான் இன்னொரு கேம், நான் சொல்ற கேமும் விளையாண்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு கேம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நன்றினா எங்களுக்கு ஒரு கேம் சொன்னதுக்கும், அதே மாதிரி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கும். ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாட நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது தொடர்ந்து பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே, நம்ம சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.

0: Viren.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயின் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
3: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
2: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
3: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
2: எப்படி சொல்ற?
3: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
4: இஸ் இட்

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா அவங்க கூட நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் பதில், அவ்வளோதான் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு நிறையா கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் அதுக்கு ஒரே வார்த்தையில் மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்கள் ரெண்டு மூணு வார்த்தை அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரே வார்த்தையில் பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த கேமோட வின்னர். நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு நிறையா கேள்வி கேட்பேன், இருந்தாலும் நீங்கள் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 0107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே அண்ணா, சூப்பர்ண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
4: தெரியுமாண்ணா? ஒரே
3: ஓகே, நான் விளையாடலாமாண்ணா?
4: விளையாடலாம்.
3: ஸோ உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது, அது என்ன பவர்னு நீங்கள் என்ன பவர் எடுத்துக்குவீங்க? என்ன பவராக நீங்கள் எடுத்துக்குவீங்க? என்ன என்ன ஒரு பவர்
4: புரியலங்கண்ணா?
3: அப்படிங்களா?
4: அந்த பவர் எடுத்துக்கிறேன்.
3: ஸ்ட்ரெயிட்டாக பிரைம் மினிஸ்டர் பவர் எடுத்துருவீங்கன்னு நினைக்கல. ஓகேண்ணா, அடுத்தது நீங்கள் ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டிங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்திலையோ இல்லை எதுலையோ ஒன்று ஜெயிச்சிட்டிங்க, உங்களுக்கான ப்ரைஸையுமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரைஸாக சூஸ் பண்ணிக்குவீங்க? ஒரு வீடு அப்படிங்களாண்ணா? ஓகே ஓகே, சரி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணிக்கலாம்,

0: திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள போய்க்கலாம் அப்படின்னா எந்த எந்த நேரத்துக்கு போவீங்க?
1: ஐந்து வயது.
0: ஓகேண்ணா, பரவாயில்ல, நன்றிண்ணா.
1: நன்றி
0: அண்ணா. டால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டாங்க. இருந்தாலும் கடைசியில் 5 வயது, அது வந்து ஒரே வார்த்தையாக எனக்கு தெரியல, பட் பரவாயில்ல, சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. ஸோ மை டியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நிலை என் 9787-7107-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து வா வா ராசாவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: அதாவது ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான் அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்பேன். எத்தனை கேள்வி கேட்டு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும், நீங்க அதில் மாறாம ரெண்டு வார்த்தையிலலாம் சொல்லாம ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். நீங்க ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க, ஆனா நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட வின்னரா இருப்பீங்க. ஸோ இந்த கேம்ல நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இந்த கேமில் ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். உதாரணத்துக்கு நான் என்ன மாதிரி கேம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். என்ன கேம் அப்படின்னா, அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பவரை நீங்களே சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கூட முன்ன கேட்டேன்ல பாஸ்கரனாட்ட, அவர் கூட ஒரு பதில் சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். பறக்கிறது அப்படி, அதுவும் ஒரு பவர்ல அந்த மாதிரி பறக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி ஒரே வார்த்தையில தான் நீங்க பதில் சொல்லணும். ஸோ இந்த கேம்ல ஜாலியா நம்ம கூட விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ
6: ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சொல்லுங்க. ஹலோ
6: வணக்கம். வணக்கம் தனலட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். நான் உங்களுக்கான நாள் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு? நீங்க ஒரே ஆன்சர் தான், ஒரே வார்த்தையில ஆன்சர் பண்ணனும். ஒரு பவர் கிடைக்குது, நீங்க அந்த என்ன பவரை நீங்களே சூஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேக்கணும்னா, உங்களுக்கு பறக்கிற பவர் தான் வேணும் அப்படின்னா பறக்கிறது அப்படின்னு ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லணும். இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும்க்கா. ஓகே விளையாடலாமா? சரி, நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க. அந்த புது ஊர்ல வந்துட்டு போன உடனே எதை ட்ரை பண்ணுவீங்க? அதாவது ஃபுட்டா, இல்ல அங்க போய் ஏதாவது பொருட்கள் வாங்குறதா, இந்த மாதிரி எதுக்கு நீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நடைமுறையில திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹாலிடே மாதிரி கிடைக்குது, வீட்டுல எந்த வேலையுமே இல்ல, அப்பனா என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்களா? சத்தமா சொல்லிட்டீங்களே. ஓகே ஓகே. சரி, நீங்க உங்க வீட்டை ஒரு அலங்காரம் பண்ணணும், இந்த வீடை சூப்பரா ரெடி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எந்த இடத்தை ரெடி பண்ணுவீங்க? கிச்சன். கிச்சன். ஓகே ஓகே அக்கா, சூப்பர். ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி நன்றி. நன்றி நன்றி. சேலம்ல இருந்து தனலட்சுமி அக்கா நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டாங்க. எந்த ரூம் ரெடி பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா கிச்சன் அப்படின்னு டக்குன்னு பதில் சொன்னாங்க. ரொம்ப நன்றி அக்கா, என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.

0: ஹலோ வணக்கம்.
1: ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் பிரதீபா, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர் ஜாலிதா, அப்படிதான்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, இன்னைக்கு நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்குண்ணா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படினா நீங்க என்ன விஷயத்தை சாய்ஸ் பண்ணுவீங்க? ஒரே வார்த்தையில பதில். உங்க பேரை நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னவா மாத்திப்பீங்க? இறுதி நேரா நம்ம கூட ராஜேஷ் கண்ணா ரொம்பவே அருமையா விளையாண்டீங்க. வானொலியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நினைச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ இந்த கேமில் நம்ம கூட நிறைய பேர் விளையாண்டாங்க. யார் யாருன்னா மாணிக்கம் அண்ணா, அப்புறமேட்டு கலைச்செல்வி அக்கா, ஆதவன் அண்ணா, இந்த மாதிரி நம்ம கூட நிறையா பேர் விளையாண்டாங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
0: காலை வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே ஓகேம்மா, நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளாடும் தெரியுமா?
2: ஒரு வார்த்தை.
0: ஓகே ஓகே, சரி. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு பசிக்குது, அப்ப நீங்க டக்குன்னு ஒரு என்ன ஃபுட் சாப்பிடுவீங்க? டக்குன்னு
2: சாதம்.
0: சாதம், வெறும் சாதம் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா?
2: ஒரு வார்த்தை தான் கேட்டீங்க.
0: ஓகே ஓகே, தெளிவா தான் இருக்கீங்க. ஓகே, நீங்க ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன தொழில் ஆரம்பிப்பீங்க?
2: என்ன
0: விஷயம், பொம்மைகளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? படிப்பு, அப்படிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. இறுதி நேரம் நம்ம கூட ஆனந்தி அக்கா நம்ம கூட சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி மா, என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நம்ம கூட நிறைய பேர் விளையாண்டாங்க. இதே மாதிரி எங்களுக்கு நிறைய உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எப்போவுமே நம்ம கூட சேர்ந்து நிறைய நம்ம கூட விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ நானுமே இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு வாழ்வின் தொடக்கம் விவசாயம் பத்மாவதி மேம் பேச ரெடியாக இருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நானுமே போயிட்டு கிளம்பிட்டு மீண்டும் அடுத்த ஒரு இதில் கேமில் புது கேமை கொண்டு வந்து நாளைக்கு வாகை சொல்வாலும் நம்ம பேசிடலாம். பாய் பாய் மக்களே, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இப்ப காற்றுவெளி தாண்டவம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஊர்வெளிக்கு கார்மலை, கோடைமலை, பருவமலை அப்படின்னு சொல்லிட்டு முப்போகமும் மலை பொழிஞ்சபடி இருக்குங்க. சதா காலமும் நிலம் நீர் ஊறிட்டே இருக்கும். மானாவரி விவசாயிகள் ஈர மண்ணுக்கு தோதான வெள்ளாமை வைக்க முடியாம அவதிப்பட்டிருக்காங்க. நீர் படிஞ்ச பசும்புற்களை மேய்ந்து மேய்ந்து செம்மறி ஆடுகள் வாய்ப்புண் கண்டு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கட்டுத்தரையில பசுமாடுகள் படுத்துறங்க முடியாம நின்னு நின்னு கால்கள் வீங்கி மடிஞ்சதும் இருக்கு. மிகு மலையோட வீரியத்தை தாங்க முடியாத மானாவரி விவசாயிகள் ஒன்னா திரண்டாங்க. சிற்றரசன் கொங்குராஜன் தலைமையில மதுரைக்கு போனாங்க. அரண்மனைக்கு போயிட்டு பாண்டிய மகாராஜா கிட்ட முறையிட்டாங்க. மகாராஜா, எங்களால இனி இவ்வளவு மலைய பொறுத்து கொள்ள முடியாது, நீங்க தான் எங்களோட ஊர் வெளிய காப்பாத்தணும் அப்படின்னு. பாண்டிய மகாராஜா யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சு வர்ண பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. வர்ண பகவானே, எங்களோட தேசத்துக்கு ரெண்டு போகம் மலை பொழிஞ்சாலே போதும், மூணு போகத்தை எங்களோட பூமி தாங்காது அப்படின்னு. நீங்க தான் ஒரு போகம் மலையே நிறுத்தணும் அப்படின்னு வர்ண பகவானின் அசரீரி ஒழிச்சிச்சு. மலைக்கு அதிபதியான நானே மலையை நிறுத்த கூடாது, வேணும்னா குறைச்சி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த போகத்துக்கு மலைய குறைக்கணும்? பாண்டிய மகாராஜாவோட வாயில கோடை போகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சான். வர்ண பகவானும் அப்படியே வரம் கொடுத்துட்டாரு. பாண்டிய மகாராஜன் தேசத்துக்கு கோடை மலை பனி போல் பெய்யட்டும், அன்றிருந்து மலையாள தேசத்தில் கனமழை பொழிஞ்சிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் பாலக்காட்டு கணவாய் வழிய வரக்கூடிய கோடை காற்று கருமுகில்களை வெறுமனே சுமந்து கடந்துச்சு. வைகாசியிலிருந்து ஆவணி வரைக்கும் மிகுதியா புளிய வேண்டிய கோடை மலையும் பனி போல பொழிஞ்சுது. கிணறுகள் நீர் வற்றி போயிடுச்சான். எங்கும் வறட்சி சூழ்ந்திருக்கு. கோடை காற்று சூறை காற்றா விசை கொண்டு எழும்பிருச்சு. மானாவரி நிலமெங்கும் புழுதியும் சருகுகளும் பறந்துச்சு. காஞ்ச மரக்கிளைகள் முறிந்து விழுந்துருச்சு. தோட்ட வெளிகள் செம்புழுதி ஆயிடுச்சு. பசுமாடுகளும் செம்மறி ஆடுகளும் மேயறத்துக்கு பொருட்கள் இல்ல. மறுபடியும் மானாவரி விவசாயிகள் ஒன்று திரண்டு கொங்குராஜன் தலைமையில் பாண்டிய மகாராஜா கிட்ட ஓடி முறையிட்டாங்க. பாண்டிய மகாராஜா வர்ண பகவான் கிட்ட வேண்டினாரு. வர்ண பகவானே, கொடுத்த வரத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசரீரியில சொல்லிட்டாங்க. எங்கும் சாபங்கள் சீரழிந்த கதைகள் இருக்குங்க. எங்களோட ஊர்வெளிக்கு வரமே சாபமாயிடுச்சு. ஆண்டு ஆடி மாதத்துல கோடை காற்று அகோரமா வீசிய நாள் ஒன்றுல கேள்விப்பட்ட கதை மாதிரி இருக்கு இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்க

0: கால் பண்ணி சொல்லாங்க. இப்ப பாட்டை கேட்டலாம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி, இளம் சூடான

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: SS Academy பெருமையுடன் வழங்கும்
2: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
2: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
2: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
2: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு

0: கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சீலா வேணுகோபால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொறிவண்டுகள்னா என்ன, நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: அதை பத்தி ஒன்னொன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா பொறிவண்டு. பொறிவண்டுனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஒரு பனித்துளி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்ல அந்த உருவத்துல அந்த பொறிவண்டு இருக்கும். ரொம்ப சின்ன பூச்சி தான், 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவுள்ள சின்ன சின்ன கலர் கலரான பூச்சிகள், மஞ்சள் நிறம், சிகப்பு நிறம், ஆரஞ்சு இல்லைனா ஆரஞ்சு நிறத்துல பொட்டுகள் அடங்கியது, இந்த மாதிரி இருக்கிற பூச்சிகள் தான் பொறிவண்டுன்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்யற பூச்சிகள். இதுக்கு வளர்ச்சி பருவம் பாத்தீங்கன்னா 2 வாரத்துல இருந்து 10 வாரம் வரைக்கும். சில பூச்சி சின்ன பூச்சியா இருந்துச்சுன்னா 2 வாரத்துலயே அதோட சுழற்சி முடிஞ்சு அடல்ட் தாய் பூச்சி வந்துடும். சில பூச்சிகளுக்கு 8 to 10 வாரங்கள் அதாவது 2 மாதம் கூட எடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு தாய் பூச்சி 100 to 200 முட்டைகளை இடக்கூடியது. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இளம் பூச்சிகளும் சரி முதிர்ந்த பூச்சிகளும் சரி ஆண் பெண் ரெண்டுமே இந்த தீமை செய்யற பூச்சிகளை சாப்பிடும். அப்போ அதோட லைஃப் டைம் ஃபுல்லா ஒரு பூச்சி எத்தனை நிறைய தீமை செய்யற பூச்சிகளை சாப்பிடும் பாருங்க. ஒரு நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 பூச்சிகளை இது சாப்பிடும். பூச்சிகள் அப்படிங்கும் போது எதெல்லாம் சாப்பிடும், குறிப்பா இந்த தத்து பூச்சிகள், புகையான் அப்படிலாம் சொல்றோம்ல அதோட இளம் பூச்சிகள், அப்புறம் புழு, சின்ன பூச்சியில இருக்கிற புழுக்கள் அதாவது அந்த பூச்சி எல்லாம் வருது இல்லையா, அந்த தண்டு துளைப்பான் நெல்லுல பாத்தீங்கன்னா அந்த குருத்து காயறது, அப்புறம் வெண் கதிர் ஆகுறதுக்கெல்லாம் காரணம் வந்து தண்டு துளைப்பான், இதோட புழு, இலைச்சுருட்டு புழு, இதெல்லாம் வந்து மேஜரான தீமை செய்யற பூச்சிகள். இதையெல்லாம் இந்த பொறிவண்டுகள் சாப்பிடும், அதோட முட்டைகளையும் சாப்பிடும். இப்படி 5 to 10 பூச்சிகளை ஒரு நாளும் அது சாப்பிட்டா நம்மளோட வயல்ல அதோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப நன்மை செய்யும் பூச்சிகளோட பங்கை நீங்க பாத்துக்கலாம். 2வது வகை பார்க்கலாம், அது என்னன்னா தரை வண்டு அப்படின்னு சொல்ற ஒரு சிகப்பு சின்ன வண்டு. அதோட தலை பாத்தீங்கன்னா இந்த பீர் பாட்டில் மாதிரி இருக்கும், அதோட உடம்பும் தலையும். அதோட உடம்பு பாத்தீங்கன்னா அந்த பீர் பாட்டில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த பெரிய பகுதி மாதிரி இருக்கும், அந்த ஒடுங்கிய வாய்ப்பகுதி மாதிரி அதோட கழுத்தும் தலையும் நீண்டு இருக்கும். சோ இந்த தரை வண்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நன்மை செய்யும் பூச்சி.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை பொறிவண்டுகள் எந்த மாதிரி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயினை சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
1: இப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
3: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்திலிருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல எந்த மாதிரி மீனோ அமிலம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேருக்கு இது உதவியா இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: ரெண்டாவது மீனோ அமிலம். மீனோ அமிலம் வந்துட்டு மீன் வந்து நான் 1 இயர் பேக் தான் மீனோ அமிலம் வந்து நான் பயன்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். மீன் கழிவு வந்து 1 கிலோ அப்படின்னா 10 கிலோ அப்படின்னா வெள்ளம் வந்து 12 கிலோ இந்த ரேஷியோல நீங்க போட்டுக்கணும். நான் வந்துட்டு மீன் கழிவு 10 கிலோ, வெள்ளம் 12 கிலோ, பிளஸ் வாழைப்பழம் 2 கிலோ, வாழைப்பழம் 4 to 5 கிலோ, பேரிச்சம்பழம் 1 கிலோ இதுல போட்டுக்குவேன். 5 கிலோ வாழைப்பழத்துக்கும் 5 கிலோ நாட்டு சேர்க்கறேன். 1 கிலோ பேரிச்சம்பழத்துக்கும் 1 கிலோ நாட்டு சேர்க்கறேன். 10 கிலோ மீனுக்கு 12 கிலோ நாட்டு சேர்க்கறேன். ஆக மொத்தம் 19 கிலோ வந்துடும். இது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரம்ல போட்டு நீங்க மூடி வச்சிடணும். ஒரு 2 to 3 மாசம் கழிஞ்சு நீங்க வந்து அது கீழே லிக்யூடா கீழே உட்காந்துருக்கும். மேல வந்து ஒரு லேயரா வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கும். அதை வந்து நீங்க அழுத்தி அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த வெள்ளத்தினுடைய பாகும் பிளஸ் கூடுதலா கீழே இருக்கிறதுனுடைய இதுவும் தான் உங்களுக்கு வந்து கீழே வந்து லேயரா கீழே லிக்யூடா இருக்கும். இதை நீங்க அழுத்தி அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு 7 to 8 மாசத்துக்குள்ள முழுக்க முழுக்க உங்களுக்கு பஞ்சாமிர்த மாதிரி எல்லாமே நொதிச்சு உங்களுக்கு சிறப்பான ஒரு மீன் அமிலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மீன் அமிலத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இயற்கை விவசாயம்னா மீன் அமிலம் பிளஸ் நுண்ணுயிர்கள் இது எல்லாம் கம்பல்சரி தேவை. இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் இருந்து 1 லிட்டர் எடுத்து அதுவே போதுமானது. மண்புழு உரம் பிளஸ் அந்த 5 கிலோ கடலை புண்ணாக்கு போதுமானது. நடவின் பொழுது 5 கிலோ கடலை புண்ணாக்கு மண்புழு உரம் இந்த நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு நாம கீழே விசிறி விட்டு நடவு போடலாம். இல்ல ஒரு 12 நாள்ல நீங்க கலந்து விசிறி விடலாம். அன்னைக்கு ஆள் கிடைக்காத பட்சத்தில் நடவு போட்ட 12வது நாள் களை எடுப்போம். களை எடுக்கும் பொழுதும் நீங்க முதல் அடியில போடலன்னா 12வது நாள் போடலாம். அடியில போட்டீங்க அப்படின்னா 12வது நாள் தேவையில்லை. அடுத்து 21வது நாள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 12வது நாள் நீங்க நடவு போட்டுட்டு 12வது நாள் நீங்க களை எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப நடவு போட்டுட்டு எந்த மாதிரி இந்த உரங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்ப துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மக்காச்சோளத்துல நானோ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த மாதிரி நியூட்ரி கேப்சூல் பண்ணிருக்கோம். பல ஊட்டகங்களை நானோ கிளேல வந்து ஃபோர்டிஃபை பண்ணி அதை உரமா பயிர்களுக்கு கொடுக்கறோம். அதை பற்றிய ஆய்வுகள் வந்து நம்ம மக்காச்சோளத்துல பண்ணிருக்கோம், பயிர் வகைகளை பண்ணிருக்கோம், ஆயில் சீடு பர்டிகுலர்லி நிலக்கடையில எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த எல்லா பயிர்களில்

0: ஆய்வுகள் படி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நார்மலா பயன்படுத்தக்கூடிய உரங்கள் எந்த அளவு பயன்படுத்துறோம் அதுக்கு ஈக்குவலா இதுவும் ஈல்டு கிடைக்குது. ஆனா 60% 60% உரச்செலவை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நானோ உரங்கள் பற்றி சொல்றோம். இப்ப நீங்க இஃப்கோ யூரியா பற்றி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இஃப்கோ யூரியா பற்றிய ஆய்வு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தான் பண்ணோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்குதால நானோ தொழில்நுட்பத்துறையில நம்ம 12 வருஷத்துக்கு மேல ஆய்வு நடத்தினாலையும் நம்மளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அதுல வந்து சிறிது அளவு நானோ யூரியாவை ஸ்ப்ரே பண்ணனா பயிர்களில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, எப்படி உரச்சத்து கம்மியாகுதுங்கிறதையும் பார்த்தோம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், பல நிலைகளில் ஆய்வுகள் நடத்தி இப்ப அடியுரமா ரெகுலரா போடக்கூடிய யூரியாவை 50% மேலுரமாக போடக்கூடிய யூரியாவுக்கு பதிலாக 2 நானோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலாம்னு நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். அது பயனுள்ளதா தான் இருக்கு. எல்லா இந்தியாவில் பல இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அது மாதிரிதான் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது. 4-40% ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கண்டிப்பா சப்சிடி இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், யூரியா உரம் வந்து தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு 2500-3000 ரூபாய் ஆகும். ஆனா விவசாய பெருமக்கள் நன்மைக்காக 90% சப்சிடி பண்ணி, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம விவசாய பெருமக்களுக்கு 270 ரூபான்னு கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சப்சிடி இருக்கிறதுனாலதான் யூரியா வந்து குறைந்த விலைக்கு கிடைக்குது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக செலவு பண்றோம். ஏன்னா 130,000 கோடி ரூபாய் வரைக்கும் உரத்துக்காக சலுகைகள் பண்றாங்க, அது பேரிழப்பு ஏற்படுது. அதுக்காக தான் நானோ யூரியா பற்றிய ஆய்வுகள் பண்ணி நானோ யூரியா பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு உரச்செலவை கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி நம்ம பரிந்துரை பண்ணிட்டு வரோம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. இப்ப யூரியா உரம் தயாரிக்க ஆகக்கூடிய செலவு எவ்வளவு ஆகும், அதே போல விவசாய பெருமக்களுக்கு இதுல வந்து மானியம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: ஆட்டுக்கறி பிடிக்கும், ஒரு சிலருக்கு கோழிக்கறி பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறது மீனா இருக்கும். இப்ப முள் பயமே வேணாம், சுவையும் சூப்பரா இருக்கும், சத்துக்களும் டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீண்ட கூர்மையான உடல் அமைப்பும் வலுவான தாடையும் சின்ன பளபளப்பான செதில்களும் கருஞ்சாம்பல் நிறத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சுவையான உப்பு நீர் மீனை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல முட்கள் குறைவாகவும் சதை கெட்டியாகவும் இருக்கிறதுனால வறுக்கவும் குழம்பு வைக்கவும் ரொம்ப சிறந்ததா இருக்கு. இருந்தாலுமே இதனுடைய விலை கொஞ்சம் அதிகம்தான். ஆனா அந்த விலைக்கேத்த மாதிரி இதுல பல்வேறு நன்மைகள் அதிகமா இருக்கு. அப்படி என்ன மீன் இது, இதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போற மீனோட பேரு சில மீன்கள். சுவையில மட்டும் இல்ல மருத்துவ குணம்

ங்களையும் மீன் பிரியர்கள்ல இருந்து தேர்வா இது வந்து இருக்கு. இந்த மீனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லும் போது இது இதயத்தை பாதுகாத்து ரத்த உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. அதுக்கு காரணம் ஹீமோக்ளோபின் உற்பத்தி செய்யக்கூடிய பிரிடாக்சின் இதுல அதிக அளவு இருக்கு, அதனால ரத்த உற்பத்தி அதிகரிக்கும். இந்த மீனானது திருக்கை மீனை போல முதுகெலும்பு மட்டுமே கொண்டிருக்கும், மத்தபடி முள் இருக்காது. அதனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏத்த மீனா இத வந்து சுவைக்கலாம். இந்த மீன்கள்ல அளவுக்கு அதிகமான புரதமும் மிக குறைஞ்ச கலோரிகளும் இருக்கிறதுனால உடல் எடை குறைக்க முயற்சிக்கிறவங்க சீரா வச்சிருக்கவும் இந்த மீனை சாப்பிடலாம். தொடர்ந்து கால்சியம் இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகளை வலுவா வச்சிருக்க உதவியா இருக்கு. இந்த மீன்கள்ல விட்டமின் B12 இருக்கிறதுனால நரம்பு செயல்பாட்டினை ஊக்குவிக்கும், மனசோர்வு ஏற்படாது, பதட்டம் நீங்கும், சருமம் பொலிவு பெறும், முடி உதிர்றத தடுக்கவும் செய்யுது. பொதுவா சைவ உணவுகள் அதிகம் தேர்ந்தெடுக்கிறவங்க இந்த மீனை தேர்ந்தெடுக்கிறப்ப விட்டமின் B12 சத்து போதுமான அளவு கிடைக்குது. இந்த மீன்கள்ல நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால தோல் அலர்ஜி நோய்களுக்கு அருமருந்தாவும் இருக்கு. சிலா மீன்ல செலினியம் அப்படின்ற அரிய தாது பொருள் நிறைஞ்சிருக்கு. இந்த செலினியம் உடலோட தைராய்டு சுரப்பி சரியா செயல்படவும் ஹார்மோன் சமநிலைய பராமரிக்கவும் ரொம்பவே உதவியா இருக்கு. இதை தொடர்ந்து இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் பல மடங்கு அதிகரிக்குது. மூளை வளர்ச்சி மற்றும் மனநலம் மேம்படுதல், இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 மற்றும் வைட்டமின்கள் மூளை செல்களின் செயல்பாட்டை தூண்டுது. இது நினைவாற்றலை அதிகரிக்கிறதோட வயதான காலத்துல ஏற்படக்கூடிய மறதி நோயான அல்சைமர் வராம தடுக்குது. தொடர்ந்து மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை குறைக்கவும் இது உதவியா இருக்கு. இந்த சிலா மீன்கள் கிலோ ₹400 தொடங்கி ₹1500 வரை கூட சீசனை பொறுத்து விற்பனை செய்யப்படுது. விலை அதிகமா இருந்தாலும் இதனுடைய எண்ணற்ற பலனுக்காகவும் மனதை மயக்கக்கூடிய சுவைக்காகவும் இதை சாப்பிட்டு வரலாம். வாரம் ஒரு தடவை பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த சுவை மிக்க மீனை ட்ரை பண்ணலாமே. என்னங்க, சிலா மீனோட சத்துக்கள் என்னன்றது தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி இந்த ஒரு மணி நேரத்தை தொகுத்து வழங்க வந்திருக்கேன். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் சந்துரு அபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர் சந்துரு ப்ரோ தான் இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா இருக்காரு. ஸோ அவரோட வாழ்க்கை கதை, அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்ன, எப்படி இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. ப்ரோ
2: நானும் 90s kids தான். ஓகே, 90s kids தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வந்து லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஸ்கூலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து 10th கிளாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். 11th 12th மட்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு வெளியில வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படித்தேன். ஸோ பட்டா பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ஐடி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற படம் சினிமா தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் பூம் ஆகிற டைம், ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஐடி, ஒரு அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்புறம் பாத்தீங்கன்னா
1: தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சந்துரு ப்ரோ கூட பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்க மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும்.

0: நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் சந்துரு ஆபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர் சந்துரு ப்ரோ தான் இணைஞ்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் கூட பேசலாம். சந்துரு ப்ரோ, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், அது என்ன ப்ரோ?
4: நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தாலும் 2010க்கு அப்புறம் அந்த டைம் பீரியட்ல வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பயங்கர பூம் ஆச்சு. பாக்குற சினிமாவிலும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்து இருப்பாங்க. அப்புறம் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஐடி படிச்சிருக்காரு, வெளிநாட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹைலைட்டடா வந்து இதெல்லாம் இருந்தது. அது மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைலைட்டடா இருந்தது பாத்துக்கோங்க, அந்த இன்ஜினியரிங் மட்டும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க அதிகம் வந்து மெக்கானிக்கல் தான் போவாங்க. வந்து ரேரா பாத்தீங்கன்னா வந்து வந்து ஐடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு பூம் ஆகிற டைம் எனக்கு சரி ஐடி ஏதாவது கம்ப்யூட்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது பாத்தீங்கன்னா வந்து. அதனாலதான் சரி பாக்குற பழக்கத்திலயே நம்ம பார்ப்போம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வெளிநாட்டு பாப்பலாம் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். சில சினிமா இன்ஃபுளுன்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் கலந்தனால நம்ம அப்படியே வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கு.
3: ஓகே ஓகே ப்ரோ. அண்ட் அதே நேரத்துல இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
4: ஐடியா ஏன் வந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பருக்கு வந்து நார்மலா வந்து கொஞ்சம் நான் நல்லா பேசுவேன் ஓகேங்களா. ஆக்சுவலா வந்து எனக்கு காலேஜ் நான் கரெக்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ வந்து செல்ஃப் இன்ட்ரோல் ஒன்று கொடுப்பாங்க நான் இருக்கீங்களா, எல்லாரும் காலேஜ் போறப்ப இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோல் ஒன்று கொடுப்போம். நான் படிச்ச கரெக்டாக இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி என்னோட படிச்சவங்க எல்லாமே வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் பீப்புள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 45 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் தான். நான் வந்து தமிழ் மீடியத்துல இருந்து போனேன். எல்லாரும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறப்ப வந்து எல்லாமே வந்து இன்ட்ரோ வந்து எல்லாமே இங்கிலீஷ்ல அப்படியே வந்து இன்ட்ரோ கொடுத்து போனாங்க. நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படி ஒரு இதே இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து அம்மா எப்படி பேச போறோம் அப்படி ஒரு இது இருக்கும். நான் வந்து அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்புறம் எங்க சார் எனக்கு கிளாஸ் சர்வீஸ் இருந்துட்டு பரவாயில்லைக்கு தமிழ்லயே பேசுவேன் சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ நான் தமிழ்ல கொடுத்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்த கிளாஸ் யாருக்குமே கிளாப்னு ஒண்ணு இல்ல. ஆனா அந்த டைம்ல எனக்கு ஒரு அத்தனை பேருமே கிளாப் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேசுறது அட்ராக்டா கொஞ்சம் போல்டா பேசுவோம்னா ஸோ அந்த டைம்ல வந்து பேசுறேன் அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் சரி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து 2017-18 இந்த யூடியூப் அந்த வந்துச்சு. அப்ப நிறைய பேர் வீடியோ பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சரி நாமளும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யூடியூப் சேனலே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு 2020 ஆரம்பிச்சது.
3: ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளாலையும் அது முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும் போது அதனோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதே தான் நீங்களுமே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சந்துரு ப்ரோ கூட பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: FM. ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயை சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு, பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி, ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர் சந்துரு ப்ரோ, மிஸ்டர் சந்துரு அபிஷியல் அப்படின்ற பேஜோட உரிமையாளர் சந்துரு ப்ரோ தான் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் கூட பேசலாம். ப்ரோ, நீங்க கிரியேட் பண்ற வீடியோவை அதிகபட்சமா எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து போடுவீங்க, யூடியூபா இல்ல இன்ஸ்டாகிராமா?
4: இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து இப்பதான் 2 வருஷம் ஆச்சு. இன்ஸ்டாகிராம் நான் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் பெருசா நான் வந்து கண்டுக்க மாட்டேன். சும்மா வந்துட்டு அப்படியே வீட பாத்துட்டு போயிடறதோட சரி, நான் வந்து யூடியூப் தான் ஃப்ரீ வீடியோ தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் வந்து ஆஃப்டர் லாக்டவுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஒன்னு வந்துச்சு டிக்டாக் எல்லாம் போனதுக்கு அப்புறம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய மோஸ்ட்லி நீங்க யூடியூப்ல 2021 2021 எல்லாம் பாத்தீங்கன்னா

0: ஆப்ல லாங் வீடியோ அதிகமா இருக்கும். சோ அப்ப லாங் வீடியோ போடுறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பெருசான அட்டென்ஷன் ஒண்ணு வந்துட்டு மொத்தத்தான் நம்ம கண்டென்ட் போ, அதுக்கு முன்னாடி நம்ம பல பேர்த்த பாத்துருப்போம். அதனால என்னன்னா எடுத்த உடனே பெரிய ரீச்ங்கிறது வந்துட்டு யாருக்கும் வராது. சோ நம்ம பாட்டுக்கு நம்ம பிடிச்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப ரெகுலரா ஃப்ரீ டைம்ல அப்படி ஜாலியா போடுறான் அப்படியே வந்துட்டு போட ஆரம்பிச்சேன். வியூஸ் போவோம், அப்புறம் சிலது போவாது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருக்கும். நம்ம பிடிச்சதை பண்றோம்
1: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் அதே நேரத்துல உங்களோட வீடியோஸ்க்கெல்லாம் வியூஸ் எந்த அளவுக்கு போகுது ப்ரோ?
0: வந்து வியூஸ் கன்சிடர் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஒரு இடத்துக்கு போறேன் பாக்குறேன், இதை வந்து ஷேர் பண்றேன். ஸோ அது யூஸா இருக்கிறீங்க பாக்குறாங்க. சிலதை பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து லட்சங்கள்ல வியூஸ் போவோம், மில்லியன்ஸும் போவோம் போடுற ரீல்ஸ் எல்லாமே. அது எனக்கு வந்துட்டு இவ்வளவு ரீச் ஆகும்னு எனக்கு வந்துட்டு தெரியாது. அதாவது அந்த வீடியோ வந்து இவ்வளவு வியூஸ் போகும்னு எனக்கு தெரியாது. ஆனா போடுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு வியூஸ் போவோம். இது வந்து ஓரளவு வியூஸ் போவோம் நல்லா கண்டா அப்படின்னு போடும். அது பாத்தீங்கன்னா பெருசா வந்து வியூஸ் இருக்காது. அப்படி நம்ம அனுபவம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட், அதாவது நீங்க வந்து வியூஸ் அதிகம் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். ஆனா நீங்க கன்சிஸ்டன்ஸா பண்றப்போ உங்களுக்கு நீங்களும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிப்பீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேதான் நீங்களும் சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இணைஞ்சிருங்க சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அரணி என் கூட.

ಟ್ರ್ಯಾಕ್ ಬಾಯ್ಸ್ಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಉಳಿದಿದೆ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: அந்த மைண்ட் செட் இருந்தா ஓகே, நம்ம மூவ் பண்றதுக்கு தான் இருக்கும். ஆனா உங்க கண்டென்ட் நீங்க கரெக்டா குடுக்கறீங்கிற பட்சத்துல வந்துட்டு நீங்க வந்து அதை நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம செய்யணும், நம்ம பிடிச்சத பண்றோம், நம்ம பிடிச்சத போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தா அதுக்கான ஒண்ணு இருக்கும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்டேட் வந்து இருக்கணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சா ரிசல்ட் அப்படின்றது தானாவே வரும். அண்ட் அதே நேரத்துல ப்ரோ, மக்கள் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாங்க ப்ரோ உங்களோட வீடியோஸ்க்கு?
1: என்னன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சீங்க வந்துட்டு சில நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க. சில ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன்ஸ், அதாவது சில எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப பேசுவோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வரப்போ வச்சுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கு, வீடியோ ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்மளே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். சிலர் வந்து நமக்கு ரொம்ப பழக்கமானு சொல்லுவாங்க, சிலர் எல்லாம் பெருசா சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றப்ப நம்ம கொஞ்சம் இன்னும் கரெக்ஷன் நம்மளுக்கே தெரியும், நம்ம பார்த்து அப்டேட் ஆயிட்டோம்னா ஓகே.
2: ஓகே ஓகே ப்ரோ, எப்பயுமே அப்டேட்டடா இருக்கணும். அப்டேட்டடான விஷயங்களை நம்ம மக்களுக்கு கொடுத்தா ஃபீட்பேக் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், இணைஞ்சிருங்க. சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட.
3: த்ரீ டூ ஒன் ஹோலா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின்

0: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு சந்துரு ப்ரோ தான் எனர்ஜி நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. மிஸ்டர் சந்துரு அபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர், தொடர்ந்து அவர் கூட பேசலாம். ப்ரோ, இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கணும், இன்ஃபுளுசர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ?
1: பெருசா நீங்க எதிர்பார்த்து சோசியல் மீடியாக்குள்ள வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பெரிய டிசப்பாயிண்டா தான் இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாம உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க, பட் லேட்டர் ஆகும், அது கொஞ்சம் பொறுமை தேவை. நம்ம வந்து கண்டென்ட்ல போக்கஸ் பண்ணி நம்ம கிட்ட இது இருக்குன்னு சொல்ல நமக்கு ஓரளவுக்கு வந்து நமக்கான வியூஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு வரும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்னன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல நம்ம சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1000 ரீச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு நல்லா இதா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து 5000 சப்ஸ்கிரைப் வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 10000
0: மறுபடியும் அடுத்த சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் ஸ்ரீஹரணி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: ஒரு சிலர் வந்து நம்ம சாப்பிடலாமா அந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மின் சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக்குகிறதா இல்லைனா சோம்பேறித்தனத்தை உண்டாக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குங்க. இன்னொரு முறை வந்து சொல்கிறேன், மின் சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக ஆக்குதா இல்லைனா வந்து சோம்பேறித்தனமாக ஆக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தலைப்பு. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா காலத்தில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, தாத்தா பாட்டி காலத்திலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மின் சாதனங்கள் அப்படின்றதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கரண்ட்டு கூட இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சிலர் வந்து விளக்கு வச்சுட்டு நானுமே வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும் போது ஒரு 2 வயசு 3 வயசு அப்படியே ஒரு கனவு கண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான மின் சாதன பொருட்கள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி நம்மளுக்கு நன்மை தருதா இல்லைனா சோம்பேறித்தனத்தை உண்டாக்குதா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஒன்று நம்ம பக்கத்தில் பெருசாக போட்டுக்கலாம். நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுறது தான். ஆனாலுமே அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு கெடுதலாகவும் வந்து ஆயிடக்கூடாது. தினமுமே நம்ம காலையில் எந்திரிச்சிலருந்து, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அலாரம் அடிக்கிறதுலேருந்து நைட்டு மொபைலை சார்ஜ் போடுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ மின் சாதனங்களை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடே அப்பா சொல்லணும் அப்படின்னா லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தலைப்பில் நீங்களும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 9787070 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய சின்ன வயசு அனுபவத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம். தாத்தா பாட்டி காலத்தில் எப்படி இருந்தது, மின் சாதனங்கள் இல்லாமையே அவங்களோட வாழ்க்கையை எப்படி வந்து சூப்பராக கொண்டு போனாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது, ஆனாலும் நம்மளோட உடம்புக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி அப்படியே லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்ததாக உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: மச்சா அப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட போகிறோம், நமக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயை சுற்றி போடு, தலை வந்தால் எனக்கு பூ வந்தால் உனக்கு, என்ன சொல்கிற
3: அப்படின்ற. சரி ஓகே, இதில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னு கண்டுபிடி
2: பார்க்கலாம். நீ என்ன விஞ்ஞானியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச?
3: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்.
2: எப்படி சொல்கிற?
3: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மின் சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதா ஆக்கியிருக்கா இல்லைனா வந்து சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணியிருக்கா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பா இருக்கு. இந்த தலைப்புல கண்டிப்பா உங்களோட கருத்துக்களும் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அடுத்த ஒரு நேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: இரும்பாலையிலிருந்து எந்த நேரத்தில் எப்பவுமே கிடைச்சு பேசுற மேடம், நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கோங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கிறேன். நிகழ்ச்சி வந்து நிறைய நேர்களை போட்டு நல்லா இருக்கு மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, அந்த குறிப்பிட்ட டைம் தான் இருக்கு இல்லைங்களா, அதனாலதான்
1: பயன்படுத்துறாங்க. அப்பெல்லாம் வந்து முதல்ல மேடம் வந்து எல்லாம் வெளியில் விளையாடி இருந்தாங்க, பேனங்கள் அதிகம் இல்லை, மின்சாரம் கம்மியா தான் இருந்துச்சு. எல்லாம் வெளியில நிறைய விளையாட்டுலாம் விளையாடுனாங்க, கதை சொல்லி கொடுத்தாங்க நிறையா. தாத்தா பத்தி கதை சொன்னாலுமே புரிஞ்சு மேடம், செல்போன் இருந்தா போதும்னு பாக்குறாங்க
0: மேடம். அதான் கண்டிப்பா
1: எல்லா குழந்தைங்களும் செல்போன் தான் முக்கியம் என்னன்னு நினைக்கிறாங்க.
0: மண்பானையில அடுப்புல செஞ்சாங்க.
1: எல்லா இடத்துலயும் மின்சாரத்தில் தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது மேடம். எல்லா பொருளும் சாப்பாடு விசைய பொருள் வந்து எல்லாமே மின்சாரத்தில் தான் பொருள் ஆகுது மேடம். அதனால மின்சாரம் வந்து அதிகமும் செலவாகுது.
0: சரி சரிங்கய்யா. சோம்பேறித்தனம் தான். சரி சரிங்க, நன்றி நன்றிங்கய்யா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு. இப்ப வெங்கடேசன் ஐயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நம்ம மின் சாதனங்களை அதிகமாக தான் பயன்படுத்துறோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விதத்துல வந்து சோம்பேறித்தனத்தை தான் உண்டு பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்புல கண்டிப்பா வந்து நீங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோம். இன்னைக்கான தலைப்பை சொல்லிடுறேன், மின் சாதனங்கள் மனித வாழ்க்கையை எளிதாக்கியிருக்கா இல்லைனா சோம்பேறித்தனத்தை உண்டாக்கி இருக்குதா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பா இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பேபி சுப்ரம்ல இருந்து கிருஷ்ணா மனோஜோட மரியா அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: மனித வாழ்க்கைய எளிதாக்கியிருக்கா இல்லனா வந்து சோம்பேறித்தனத்தை உண்டாக்கியிருக்கா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பா இருக்கு. இந்த தலைப்புல பேசுறதுக்காக அடுத்து ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். பழவேலூர் மாவட்டம் கற்பரியில் இருந்து சந்திரசேகர்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, இதுல வந்து உங்களோட கருத்து என்னவா இருக்கு?
4: கண்டிப்பா சோம்பேறிகளாக தான்ப்பா இருக்கு, நோ டவுட் அபௌட் இட்.
3: எப்படி சொல்றீங்க?
4: ஏன்னா மின்சாதனத்தையே நம்ம நம்பி குழப்ப ஓட்டுற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் குட்டி குட்டி விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து அந்த மின்சாதனங்களை எடுத்து அந்த தேவையற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்த

0: உதாரணத்துக்கு வீடு பெருக்கலாம், ஆனா நம்ம வேக்கம் கிளீனர் வச்சுக்கிறோம். வீடு மாப் போடலாம், துடைக்கலாம், ஆனா நம்ம மாப் அப்படிங்கறது போடுறோம். அதே மாதிரிதான் ஒரு பைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எலக்ட்ரிக் பைக்ஸ் யூஸ் பண்ணி வெளியில நம்ம போறோம். கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, நம்ம கையால கூட ஆடலாம். சோ இவ்வளவு விஷயங்கள் இயந்திரமயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்ததுனால நம்ம வந்து எல்லாமே என்ன சொல்றது, மின்சாதனங்களை வச்சுதான் நம்ம பயன்பாடு அப்படிங்கறத பண்றோமே தவிர்த்து, யாரும் ஒரு ஃபுல் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டு நம்ம பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணமே இல்லப்பா. அதனால மின்சாதனங்கள் வந்ததுனால மனிதர்களுடைய வாழ்க்கையில நோய்களும் அதிகரிச்சிருக்கு, ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது மின்சாதனங்கள் வந்து பெரும்பாலும் லைஃபுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கறத கொடுத்து சோம்பெறிகளாகத்தான் ஆகுது. அண்ட் எதிர்பட்டாலும் நம்ம வந்து மின்சாதனத்தை நோக்கிதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே போயிட்டு இருக்குன்னா பாருங்களேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அதை சார்ந்து தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக வந்து சொன்னீங்க உங்களோட கருத்துக்களை. நன்றி, நன்றிங்க ஐயா.
0: தேங்க்யூ ஸோ மச். பை பை.
1: இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து முக்கியமாக வந்து சோம்பேறித்தனத்தை தான் வந்து உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக்சிக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அம்மி இருக்கும். அதே மாதிரி வந்து கிரைண்டருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உரல்கள் வந்து முன்னாடி இருக்கும். கையிலேயே வந்து தேங்காய் அதே மாதிரியே மாவு இதெல்லாம் வந்து ஆட்டுவாங்க. அது வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ஒரு பயிற்சியும் கூட, கைக்கு வந்து பயிற்சி. இப்போ வந்து அந்த அம்மி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அம்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலவி கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம பிடிச்சிட்டு நடுவில் வந்து தேங்காயோ இல்லைன்னா ஏதாவது தக்காளியோ இல்லைன்னா ஜீரக மிளகு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கும் போது நம்ம கைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். நானுமே வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த தலைப்பில் இன்னும் உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுது. சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக தன்னானே அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டு வந்துடலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோன்மிட்டா சோக்கப்பே.

0: பக்கத்துல நீ தக்கச்சுண்டு.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன்க்கா.
3: சொல்லுங்க.
4: நல்லா அருமையான தலைப்பு எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
3: நன்றி, நன்றி அக்கா. சொல்லுங்கக்கா.
4: பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாட்டி தாத்தா எல்லாருமே அம்மி, ஆட்டுக்கல் அம்மி, அதுக்கப்புறம் அந்த நெல்லு குத்துற அந்த உலக்க, உரல் உலக்க, இது எல்லாமே பழைய காலத்து பாரம்பரியமான நம்ம தமிழ் நாட்டு பாரம்பரியமான முறைகளை வந்து பயன்படுத்தினோம். அதுப்ப உடம்ப வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க, எந்த நோய் நொடியும் அதிகமா இல்லாம இருந்தாங்க. இப்ப சோம்பேர் சாதனங்கள் வந்து மின்சாதனம் வந்து உருவாக்கி வச்சிருக்குன்றத நான் கண்டிப்பா ஒருக்கமா சொல்றேன்க்கா.
3: சரிங்க.
4: நிறைய பேர் உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்காங்க. அதாவது எந்த நேரத்துல யார் யார் பயன்படுத்தணும், எந்த நேரத்துல பயன்படுத்தணும்ன்றத பயன்பாட்டை அறிஞ்சு, பலன் அறிஞ்சு, பயன்பாடு அறிஞ்சு, அவசியத்தை தேவைகளும் அறிஞ்சு பயன்படுத்தணும்க்கா. சின்ன ஒரு ரெண்டு லைன் பாட்டு பாடுற அம்மிய வந்து வச்சு, அம்மியில அரைச்சி வச்சு ஐல மீன் குழம்பு என் அப்பனுக்கு மருமகனை ஆடி போயிடும் திரும்ப. இந்த பாட்டு நல்லா இருக்கும்க்கா.
3: சரி,
4: வாய்ஸ் பண்ணிக்க வைக்கி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி அக்கா, ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. அக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து நம்ம சமைச்சாலும் அம்மியில் அரைச்சி வச்ச குழம்பு மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ முன்னாடி காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கைக்கு எக்ஸசைஸு, அதே மாதிரி காலுக்கு எக்ஸசைஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கை வேலைகள் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மின் சாதனங்கள் வந்துடுச்சு. இன்னொரு விஷயம் இதில் வந்து நன்மை என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருந்தது அப்படின்றதுனால தான் வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்களால வேலைக்கு போக முடிஞ்சது. அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத கேட்டலாம். ஐயா வணக்கம்.
5: வணக்கம். நண்பர்கள், திருப்பூர் மாவட்டம் மோகனூர் ஆதவன்.

0: வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இன்னைக்கான தலைப்பு தெரியுங்களா? வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: மனிதனுடைய வாழ்க்கையில வந்து எப்படிங்கன்னா, வாழ்க்கை வந்து எளிதாகி இருக்குது அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, கிரைண்டரு அது இது அதெல்லாம் வந்து இதாகுது. வருங்க நினைச்சா இங்க இருந்து உங்கள்கிட்ட இப்ப சார்ஜ் பண்ணி வச்சு பேச முடியுதுகள்லாம் எளிதாக இருக்கிறது. அப்படின்னாலும் சிக்கலாக இருங்கிற ஒரு இது இருக்கு. இந்த சாதனங்கள்லாம் வந்ததுனால என்ன ஆயிட்டாங்க, மக்கள் அது மனிதர்கள் எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா சுதந்திரிகள் ஆயிட்டாங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை.
0: சரி சரிங்க.
1: ஆமா, அந்த அந்த காலத்துல ஆட்டினாங்களா, அம்மா அம்மா இது ஆட்டோரல் அம்மி அது இது மற்ற இந்த தண்ணி எடுக்கிறதுல கிணத்துல இருந்து எடுக்க தொட்டியில இருந்து வாடிதான் உடம்புக்கு எக்ஸசைஸ் இருந்தது. அது அதையும் மறுக்கிறதுல உடம்பு வலுவாக்குறதுக்கு அது எளிதா இருந்ததுங்க. ஆனா மனிதர்கள் அது சிக்கலுக்கு தான் அது மின்சாதனங்கள் கொண்டாடுறதுன்னு மின்சாதனங்கள் தான் கொண்டாடுறதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு
0: கேட்டீங்கன்னா,
1: சுலபமா இது வந்து வேலை இது வந்ததுனால பணமே எடுக்கணும்னு வைங்க, நான் முதல்ல பேங்க் போய் எடுப்பேன். அது இப்ப அப்படி எல்லாம் இல்ல, ஏடிஎம் அது இதுல இருந்தா அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுல முக்கிய பேங்க் கணக்கு எடுப்பான் இப்படி மாதிரி ஈஸி பண்றதுனால மனுஷன் கொஞ்சம் புருஷாரங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை சுவாமிதான் பண்ணியிருந்தாங்க. இதையும் மறுப்பு இருக்கில்லை,
0: அதையும் கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க ஐயா,
1: நன்றிங்க பத்மாவதி.
0: ஐயா வந்துட்டு இப்ப வந்து அதுல நன்மையும் இருக்கு, ஆனாலுமே ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா சோம்பேறித்தனத்தை உண்டாக்கி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக எனக்காக அப்படின்ற பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம் பாட்டி.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க பாட்டி.
3: சரி, அதாவது மின் சாதனங்கள் வந்து மனிதர்களை எளிமையா தான் இருக்குது, அதுவும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப எளிமையா இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு ஆட்டிட்டோம், தண்ணியில அரைச்சிட்டோம், துணிகளை கல்லுல துவச்சிட்டோம், இப்படி இருந்தவங்க இன்னைக்கு தக்கன ஒரு நிமிஷத்துல வேலை முடியுது. அவங்க அவங்க பாட்டுக்கு வேலைகளை முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு ஈஸியா இருக்குது. அதே போல உடம்பை வந்து நோயாளி ஆக்குது. நம்ம இத்தனை வேலை செய்யும் போதும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியில வந்துடும், இப்ப அப்படியே உடம்புலயே தங்கிக்குது, அதனால நோய் அதிகமாயிடுது. அதே போல இந்த மின்சாரத்தால உறவுகள்ல பாதிக்கப்படுது. உறவுகள்கிட்ட பேசுற நேரம் ரொம்ப குறைச்சாது. இப்ப செல்லல எல்லாம் பேசுறோம்னா நம்ம அந்த பிணைப்பு குறையுது, நம்ம பாசம் வந்து குறையுது. ஆனா அப்படி இருந்தாலும் பேசுறமே ஒழிய பாசம் குறையுது. அதே போல சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா கூட எல்லாத்துக்கிட்டயுமே பேச முடியுது. ஆனா யார்கிட்ட பேசினாலும் அளவோட பேசி வளமோட வாழணுங்கிறது என்னோட கருத்து சாமி.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க பாட்டி. நன்றி நன்றிங்க பாட்டி.
3: நன்றி சாமி, நன்றி சாமி, நன்றி.
2: பாட்டி வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நேயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதத்துலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து சோம்பேறித்தனத்தையும் வந்து உண்டு பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து அளவுக்கு அதிகமாகவும் அதை பயன்படுத்துகிறோம். ஒரு விதத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு மின் சாதனங்கள் வந்து உபயோகமாக தான் இருக்குது, ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கையால் காலால் செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு மின் சாதனங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம நாட்டோடக்கும் நாட்டுக்கும் வந்து நல்லது இல்லைங்களா? சரிங்க, இன்னைக்கான தலைப்பில் உங்கள் கூட பேசுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நான் உங்கள் கூட பேசுகிறேன். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம் நம்பர் உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்லயோ இல்லனா வந்து நார்மல் மெசேஜ்லயோ இல்லனா வந்து கால் பண்ணியோ நீங்களும் வந்து சொல்லாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்ததா உங்களுக்காக என்றும் நலமுடன் புரோகிராம் வந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமுமே ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஆரோக்கியம் போச்சு அப்படின்னா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரோக்கியம் போகாமல் நம்ம நல்லா பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி முதல் விஷயமா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நேராக வந்து ஓடுவாங்க. ஸோ ரிவர்ஸ்லேயும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசித்த ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரைனிங் தான் பின்னோக்கிய ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பின்னோக்கிய ஓட்ட முறையை பல நாடுகளில் கடைபிடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் இந்த மாதிரி ஓட்டப்பந்தயங்கள் கூட வைக்கிறாங்க. இப்போ நேராக ஓடுற ஓட்டப்பந்தயங்கள் நம்ம பார்த்துருப்போம், பின்னாடி திரும்பிக்கிட்டே ஓடுற ஓட்டப்பந்தயங்களும் நடத்துகிறாங்க, மாரத்தான் பந்தயங்களும் நடத்துகிறாங்க. சரி நாகராஜ், இதிலேருந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பெனிஃபிட் இருக்குங்க. இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா மட்டுமே இல்லாமல் ஆரோக்கியத்திலையும் பல நன்மைகள் கிடைக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானியர்கள் கடைபிடித்த ஒரு விஷயம்தான் பேக்வர்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரலாறு குறிப்புகளில் கூட வந்துருக்கு. இதை பற்றி நவீன ஆராய்ச்சியும் நிறைய நடத்திட்டுருக்கிறாங்க. 26 பெண்களை வாரத்தில் 3 நாட்களுக்கு இது மாதிரி பின்னோக்கிய ஓட்டம் ஓட வச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-40 நிமிஷங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பயிற்சி 6 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் பலருக்கு உடல் எடை வந்து சீக்கிரமாக குறைஞ்சதாக ஆய்வுகள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அந்த ஆய்வுகள். அதே மாதிரி இந்த மாதிரி பின்னோக்கி ஓட்டம் ஓடும்போது முழங்காலுக்கு குறைவான அழுத்தம் வந்து கிடைக்கிறதுனால முழங்காலில் ஏற்படுற காயங்களும் கணிசமான அளவில் குறைகிறதா வந்து சொல்லப்படுதுங்க. மாரத்தான் போட்டிகள் அளவுக்கு இல்லாட்டியும் பின்னோக்கிய ஓட்டம், பின்னோக்கிய நடை இதெல்லாம் வந்து சிறந்த உடற்பயிற்சிகளாகவே நம்ம ஊர்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. சாதாரணமாக ஓடுறதை விட நம்ம ரிவர்ஸில் ஓடும்போது அதிகமான ஒரு தசைகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நம்ம வந்து பின்னோக்கி ஓடணும் அப்படின்னா எல்லோரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் யாரும் இல்லாத ஒரு டைமில் இப்போ கிரவுண்டுக்கெலாம் போனால் கூட ஒரு ரொம்ப இயர்லியராக ஒரு 5:00-4:30 அந்த ஒரு டைமில் நம்ம வந்து போயிட்டு அந்த ஒரு பயிற்சிகள்லாம் பண்ணும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து

0: வந்து முன்னெடுக்கப்படலை, அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்றது. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா, அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய, இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும், இதை ஒரு வேண்டுகோளாகவும், இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும், அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும், எதிர்பார்ப்பாகவும், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க. மருத்துவர் சிவலிங்கம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப இளமையாக இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய உடல்நல பாதிப்புகள் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். அது எந்த ரீசன்னால் வருது, அதே மாதிரி அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்து செக் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு அவசியமாக இருக்குங்க சார்?
2: இந்த மாதிரி பிபி வர்றது, சக்கரை சத்து வர்றது, அதில் மாரடைப்பு வர்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 40 வயசில் வரலாங்க. இப்போலாம் யங் ஏஜ்லேயே வருது. சில பேருக்கு வந்து 27 வயசில் வந்துடுது, 20 வயசில் வந்துடுது. ஏன்னா நம்ம உடம்பு போய் யார்ட்டும் செக் பண்ணுறது இல்லை, சிம்டம்ஸ் வர்ற வரையும் போய் பார்க்குறது இல்லை. இப்போ பிபி இருக்கிற ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா உடனே தலைவலி எல்லாருக்கும் வர்றதில்லை. அதுக்கு தான் அதை வந்து சைலண்ட் கில்லிங் டிசீஸ் சொல்கிறது, சைலண்ட் கில்லர்னு சொல்கிறது. ஏன்னா பிபி உங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காமே இருக்கும், திடீர்னு போவாங்க, கீழே விழுவாங்க, கொலாப்ஸ் ஆகி ஒரு பக்கம் பக்கமாக மாதிரி வந்துடும். அல்லது திடீர்னு மாரடைப்பில் தான் ஃபஸ்ட்டு சிம்டமே உங்களுக்கு மாரடைப்புலன்னு தெரியும். உங்களுக்கு அது வரையும் பிபியே பார்த்துருக்க மாட்டாங்க, நல்லாவே இருப்பாங்க, எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படிவாங்க. பிபி பார்த்தா சார் எதுக்கு சார் பார்க்குறீங்க, வேணாம்மா. கடைசியில் பார்த்தா நான் அந்த மாதிரி வர ரிலேட்டிவ்க்கு சொன்னேன், பார்த்துக்கப்பான்னு சொன்னேன். அவங்க மறுத்துட்டாங்க. எனக்கெல்லாம் பிபி வராங்க சார், நீங்கள் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு அவங்க ஒரு 12 மாதத்துலேயே இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஷி வாஸ் வெரி சீரியஸ். அப்புறம் சென்டெல்லாம் போட்டு நல்லா வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி பாஸ் தேவி. அதுக்கு கொஞ்சம் அது கழிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு இதெல்லாம் அப்பயே தவிர்த்துருக்கலாம். ஆனால் சொன்னபடி கேட்குறது இல்லை. அதே மாதிரி சர்க்கரை நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. எனக்கு சர்க்கரையே வரா சார், காயம் மட்டும் ஆறிடும் சார், ஒன்றுக்கெல்லாம் போகாதும்பாங்க. அப்புறம் பார்த்தா 490 இருக்கும். சர்க்கரை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகாலம் இருக்கோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அஃபெக்ட் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ஆரம்பத்துலேயே விழிப்புணர்வு வந்து வருஷம் 40 வயசுக்கு மேலே போச்சா எவ்ரி இயர்

0: ஒரு செக்கப் ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் பிபி, யூரின்னு பேசிக்காக ஹார்ட்டை பற்றி எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, இது பாட்டாக தவிர்க்கலாங்க சார், கண்டிப்பாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்.
1: கண்டிப்பாங்க சார். அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து வருது, அதுவும் ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த ஒரு தகவல் நேயர்களுக்கு, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சார். நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள், பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மனிதன் முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதாவது நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். அதாவது ஒருத்தருக்கு மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, அதாவது மன ஆரோக்கியம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா கவனக்குறைவு, அதீத கவனக்குறைவு இருக்கும். ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கவனம் செலுத்த முடியாத நிலை வந்து இருக்கும். கவனம் எங்கேயோ இருக்கும், நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் நம்மளுடைய கவனம் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சுற்றியோ ஓடிட்டுருக்கும். யாராவது கூப்பிட்டா கூட ஒரு 3-4 முறை கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்போம், என்னது இங்கே இருக்கிறியா இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறியான்னு கேட்பாங்க இல்லைங்களா. குறிப்பாக ஸ்கூலில் வந்து கேட்பாங்க, இங்கே இருக்கிறியா வேற எங்கேயாவது இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது உடல் அங்கே இருக்கும், மனசு வேற எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மனநல பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய கவனக்குறைவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று, எப்பயுமே நண்பர்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தினர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனநல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா சோர்வு நிலைக்கு போயிட்டு எப்பயும் அங்கே கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பிங் சைக்கிள், நைட்லாம் வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது. அதே மாதிரி உணவு முறையில் மாற்றம், இப்போ உணவு முறையில் மாற்றம் அப்படின்னா என்ன நாகராஜா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, நல்லா சாப்பிடாதவங்க திடீர்னு ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் அவங்களுடைய உடல் எடை வந்து அபரிமிதமாக அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர் சோகம், தொடர் சோர்வு, இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு மனநலன் பாதிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி இதிலிருந்து வெளியே வருது அப்படின்னா, முதல்ல நமக்கு மனநல பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுலேயே மூழ்கிட்டு இருக்காமல் உடனடியாக வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போயிட்டு நம்ம அதற்கான சிகிச்சைகள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஓசிடி மாதிரி பிரச்சனைகள், இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். ஒன்று நடந்திருக்கவே நடந்திருக்காது, அது உண்மை அப்படின்னு நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக நம்பிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சைக்காட்டிஸ்டோடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண உடனே சைக்காட்டிஸ்ட்டை சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் ஒரு சின்ன மன அழுத்தம் அப்படின்னா நம்ம வந்து மெடிடேஷன், பிராணாயாமம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இதை பண்ணும்போதே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: முக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. சுண்டைக்காய் அப்படின்ற ஒரு காய் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் கேட்டால், ஆமாம், எங்கள் அம்மா வச்சு தருவாங்க சுண்டைக்காய் குழம்பு, எங்கள் பாட்டி வச்சு தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டருக்கு சுண்டைக்காய் குழம்புலாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம். அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், வயிற்று புழுக்கள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றில் அவங்க எடுத்துக்கலாம், இரத்த சோகை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம், இது ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். செரிமான கோளாறு வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் பருத்திக்காட்டிலிருந்து பூங்குடி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா அம்மா, இந்த சுண்டைக்காய் எப்படி எடுத்துக்கலாம், அது வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கம்மா?
7: சுண்டைக்காய் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது இப்படி காரக்குழம்பு மாதிரி, பூண்டு சின்ன வெங்காயம் பெருங்காய்த்தூள் எல்லாம் போட்டு புளியில் வச்சு சாப்பிட்டா காய்ச்சல் வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நாவுக்கு ருசியாகவும் இருக்கும். அது சாப்பிட்டா காய்ச்சல் தனியும் ரொம்ப, ஒரு 4-5 நாள் படுத்துக்கிட்டவங்களுக்கு அது ஒன்று. இரும்பு சத்து கிடைக்கும். அப்புறம் நரம்புலாம் நம்மளுக்கு கால் நரம்புலாம் வலிக்குது, இல்லை நடக்கிறதுக்கு முடியாத நரம்பு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு சுண்டைக்காய் சாப்பிட்டாக்கா தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா அதுவும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்ததுனால சொல்கிறேன். அப்புறம் கீரிப்பூச்சி அப்படின்னு குழந்தைங்களுக்கு பிடிச்சிக்குது, இல்லை குழந்தையில பால் அம்மா வந்து பருப்பு குழம்பு சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து கீரிப்பூச்சி பிடிச்சிக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தாய் வந்து சுண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டா தாய்ப்பாலும் வரும், குழந்தைக்கு வந்து கீரிப்பூச்சி பிடிக்காதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க கற்று கற்றுன்னு கத்தும். பருப்பு குழம்புலாம் சாப்பிட்டா, கீரையெல்லாம் சாப்பிட்டோமா குழந்தைக்கு கீரிப்பூச்சி பிடிச்சிக்கும். அப்போ அது ரொம்பமாக கற்றுக்கும், இல்லை அவ்வளோ நேரத்து கற்றுனே தெரியாது, நாம் பார்த்துட்டு இருப்போம். அதனால் அந்த சுண்டைக்காய் குழம்பு அப்பப்போ சேர்த்திக்கணும். உடலில் இருக்கிற கிருமிகள் பூராமல் அழிஞ்சிரும். அடிக்கடி சாப்பிட்டோமா நம்ம வயிறு குடல் சுத்தமாயிரும், குடல் புண்ணும் ஆறிடும். இது பூராமே அப்போ

0: எங்கள் பாட்டி சொல்லும் இந்த மாதிரி இது சாப்பிட்டா இது நல்லது, இது சாப்பிட்டா இது நல்லது, வந்து இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லும், அதை வச்சு கொடு அப்படின்னு சொல்லும் எங்கள் பாட்டி.
1: கண்டிப்பாங்கம்மா, அந்த சுண்டைக்காயில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த சுண்டைக்காய் குழம்புலாம் வந்து யாருமே அதிகமாக வைக்கிறதில்ல. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த சுண்டைக்காய் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்கம்மா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு கேட்டுருங்க.

சேலையில் வந்த தேவதை. இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட

முன்னோர்கள் பல அரிய பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது நோய்கள் வராமலும் நோய்கள் வந்து வந்துருச்சுனாலும் அதை குணப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இயற்கையை அழித்து அந்த நோய்களும் அதை குணப்படுத்துறதுக்கான அந்த வழிமுறைகளையும் நம்ம வந்து தேடி அலைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருந்திருக்குங்க. அதை முறையாக பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வேப்பிலை, வில்வம், அத்தி, துளசி, குப்பமேனி, கண்டங்கத்திரி, கீழாநெல்லி, வசம்பு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் குழந்தைகள் வளர்ப்பவங்களாம் அதிகமாக அந்த வசம்போட மருத்துவ குணத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்கோரஸ் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பெயர் கொண்ட இது ஆங்கிலத்தில் ஸ்வீட் பிளாக் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது பாட்டி வைத்தியம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அடிக்கடி பயன்படுத்தின வசம்பை தான் இப்படி வந்து சொல்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படி இருந்தாலுமே அந்த காஞ்ச வசம்பை சூடுபடுத்தி பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு பசியின்மை, சின்ன சின்ன தொற்று நோய்கள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த உணவு முறைகளையும் வைத்திய முறைகளையும் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி சுடு தண்ணீர், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதோட வசம்பை கலந்து கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தினாங்க. இப்போ வீட்டை சுற்றி அதை தெளித்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது, ஆரோக்கியம் சார்ந்து. அதே மாதிரி வசம்பு தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டா எல்லா வகையான தொற்று நோய்களும் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு முறைகள் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஒரு அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் பொருட்கள் இப்போ வேப்பிலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், வில்வம் வந்து நிறைய இடங்களில் கிடைக்கும், துளசி ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், இப்போ துளசி டீ மாதிரி வச்சு குடிக்கலாம், அதே மாதிரி வேப்பிலை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம், குப்பமேனி, கண்டங்கத்திரி, கீழாநெல்லி இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடைய நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பபனர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இதுவாக்குறேன் கூட. இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது பார்க்குறேன் கூட, ஆரம்பத்தில் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்ற மொபைலில் இது இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்கள் மொபைலில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து டிவைஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். இது நிறைய மொபைலில் நம்ம பல டிவைஸை கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைலையே ஸ்மார்ட் வாட்ச் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களா, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டிவைஸ்

கனெக்ட் மை டிவைசஸ் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மை டிவைசஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டிவைஸோட நேமையுமே உங்களால் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை உங்களால் மாற்றிக்க முடியும். இதை தாண்டி இதில் உங்கள் மொபைல்லையே வந்து உங்களோட பிசி இல்லை டேப்லெட் இல்லைனா வந்து இதெல்லாம் வந்து ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து இது கூட சிங்க் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட டேப்லெட்டையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், டிவியை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். டிவி இல்லை ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சாமியான ஃபீச்சர். இது வந்து ஓப்போ இல்லை ரியல்மி மொபைலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓப்போ மொபைலில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மை டிவைசஸ் டேப்லெட் பிசி ஐஃபோன் டிவி அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் இருக்கா இல்லையாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க பாக்கரேனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறார். அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான், மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
2: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
2: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய், என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
1: டேய், ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
3: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க.

சென்னையில் தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் நிறைய பேர் வீட்டில் இருக்க ஆரம்பிக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஸ்மார்ட் கேஜெட் வந்து ஒரு ரோபோட்டிக் மாதிரி இருக்கக்கூடிய தானாக செயல்படக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கேஜெட். உங்களோட வீடை ஒரு ஸ்மார்ட் ஹோமாக நீங்கள் மாற்றிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேஜெட் உங்கள் வீட்டில் இருந்தால் செமையாக இருக்கும். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் அதோட பேர் என்ன அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவா. இது வந்து ஒரு ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர். வேக்கம் கிளீனர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வேக்கம் கிளீனர்னால் நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேக்கம் கிளீனிங் பண்ணுற மாதிரியான ரோபோட்டிக் வேக்கம் கிளீனிங்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான வேக்கம் கிளீனர் தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பெயர் யுரேகா ஃபோர்ப்ஸ் ஆட்டோ பின் டர்போ ரோபோட்டிக் ஃப்ளோர் கிளீனர் அப்படிங்கிறது அதோட பேர். பேர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு சமையான வேக்கம் கிளீனராக இது இருக்கும். இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கீழே வந்து அந்த வேக்கம் கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு ரொட்டேட்டிங் ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான டஸ்ட்பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே வட்டமாக இருக்குல்ல, அதுதான் வந்து தரையை சுத்தம் பண்ணும். தரையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து வரக்கூடிய அந்த தூசெல்லாம் வந்து அந்த டஸ்ட்பினில் அதை ஆட்டோமேட்டிக்காக சேகரித்து வச்சுக்கும். அந்த டஸ்ட்பினில் சேகரித்து வைக்கிறதுனால ஒரு 40 நாளைக்கு வந்து நீங்கள் அந்த டஸ்ட்பினை சுத்தம் பண்ண வேண்டியதே இருக்காது. ஏன்னா அதில் இருக்க குப்பையெல்லாம் வந்து அதிலே சேர்த்து வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அட்வான்ஸ் LIDAR 3.2 அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேப்பிங், இப்போ வந்து ரோபோட்டிக் கிளீனர்னா என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது மூவ் ஆகும். அந்த மாதிரியான விஷயம்லாம் அது சீக்கிரமாக பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கம் கிளீனரில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த சக்ஷன் பவர் தான். இப்போ அந்த தூசி எந்த அளவுக்கு எவ்வளோ வேகமாக எவ்வளோ பவர்ஃபுல்லாக உரியுது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இதில் டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா 7000 PA டர்போ சக்ஷன் பவர் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூசு குப்பையெல்லாம் வந்து டக்குன்னு இதை சுத்தம் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து வெட் மாப்பிங், அதாவது வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அதுவே மாப்பும் போட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டைம் இதை சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கார்பெட்டு, வுட்டு, மார்பிள், டைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் இதுக்கு சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கார்னர்லையும் நல்லா சீக்கிரமாக சுத்தம் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது ஒரு ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யுரேகா ஃபோர்ப்ஸ் ஆட்டோ பின் டர்போ ரோபோட்டிக் ஃப்ளோர் கிளீனர் இதை வாங்கிக்கலாம். 23,489 ரூபாயாக இது தற்போதைய விலையாக இருக்குது. தேவைப்பட்டதனால் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க வாக்கரனுடன். உங்களுக்காக அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயின் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம்.
1: நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச?

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம்.

உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டுருப்பீங்க. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி முடிஞ்சது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதனை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னல, இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய இணையதள மோசடிகள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த மோசடிகள்ல இருந்து நாம எப்படி நம்மளை தற்காத்து கொள்றது அப்படிங்கறத பத்தி இதுக்கு முன்னாடி தெக்குரு நிகழ்ச்சியில நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இணையதள மோசடிகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, சார் இதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில நம்ம அக்கௌண்ட்டை ப்ரீவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சாலும் இல்லை வீக்கான பாஸ்வேர்டு வச்சாலும் ஹேக்கர்ஸ் எப்படி பாஸ்வேர்டை கரெக்டாக கெஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க?
1: ஹேக்கர்ஸ் எப்படி தெரியுமா ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எந்த விஷயத்தை நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியா போடுறீங்களோ அதுதான் மோஸ்ட்டாக அவங்க பாஸ்வேர்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஹப்பியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் தான் என்னோட ஹஸ்பண்டு, ஆ இப்படி தான் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட பாஸ்வேர்டு அவங்க ஹஸ்பண்ட் பேரில் வச்சிருக்கோம். எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக ஷோகேஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஆபத்து இருக்கிறதான் ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் காட்டினாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் விஷயத்த நீங்கள் பாஸ்வேர்டாக வைக்கும்போது அந்த பாஸ்வேர்டு டிஸ்மேட்ச் ஆகும், ஹேக்கரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது சின்ன இருக்குது. ஸோ அதனால் அதில் நீங்கள் தெளிவாருங்க. அது தண்ணி இந்த மாதிரி பசங்களெலாம் தட்டி விட்டுருங்க. இந்த ஒரு 200 கொடுத்தா ஹேக் பண்ணுறோம், 300 கொடுத்தா ஹேக் பண்ணுறோம்னு வராங்க. அவங்களுக்கும் நமக்கும் தேவையில்லாத விஷயம். அவனுங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் அவங்களுக்கு ரியலான ஹேக்கிங் தெரியாது. இல்லை அவங்க சும்மா இந்த மாதிரி சைடு இன்கம் ஏன் பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது நம்ம வந்து தவிர்த்துறோம். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ரியல் வேர்ல்டு ஹேக்கிங் பண்ணால் பரவாயில்ல, நம்ம அவங்களை பற்றி இன்னும் டீட்டெயில் நான் பேச முடியும். பட் இவனுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதில் போயிட்டு ஸ்கேம் ஆயிருக்காரு. அவன் வந்து 600 கேட்டிருந்தான் ஒரு வாட்டி, என்னோட தெரிஞ்ச ஒரு நண்பர் தான். அவர் 600 கேட்டு டக்குன்னு கொடுத்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலி அவரோட அக்கௌண்ட்டு தான் அது. கொடுக்கும் போது அவன் காசு வாங்கிட்டு டக்குன்னு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூஸ் வந்து அவனோட யூஸ் வந்துருச்சு. எப்படின்னா அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் நம்மள. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால இந்த மாதிரியான ஆக்சஸ்லாம் வந்து வரும்போது நீங்கள் ரொம்ப நம்பாதீங்க அப்படின்றது நான் தெளிவாக்கேன்.
0: அன்வான்ட் மெசேஜ், அன்வான்ட் லிங்க் எல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. மக்களே, சோஷியல் மீடியாவில் வர மெசேஜஸ் எல்லா மெசேஜையுமே நம்பாதீங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கோங்க அது கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறது. மற்றபடி உஷாராக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கிட்டாரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே.

0: फोन में टैसो के पे
1: रुकिवासी
0: मामा नरे रे रे बोरा

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு

0: அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் போனை பத்தின மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இது எதுக்காக யூஸ் ஆகுது திவாகர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட. இப்ப நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஓஎஸும் இருக்கும், அதுக்குன்னு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும், அதையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அப்டேட்டே பண்ணாமல் இருப்பீங்களா, அவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நம்ம ஃபோனை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக வந்து நீங்கள் ஃபோனில் இருக்க ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும் போதாது, அதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர்ஸும் ஆப்ஸையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனில் எத்தனை ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஃபோனில் இருக்க ஆப்லாம் அப் டு டேட்டில் இருக்கா, எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட மொபைல் சாஃப்ட்வேரை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மொபைல் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த மொபைல் சாஃப்ட்வேரை ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மொபைலுக்குன்னு ஒரு ஓஎஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேருக்கு மாதம் மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைமோ 3 மாதத்துக்கு ஒரு டைமோ அப்டேட் விடுவாங்க. அந்த அப்டேட் எதுக்காகனா அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நாம் அதில் ஏதாவது ஒரு பக் இருக்கும், பக்னால் ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், அந்த குறைகள்லாம் சரி பண்ணி அடுத்த ஒரு அப்டேட்டில் இன்னொரு ஒரு நல்ல அப்டேட்டாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுனால தான் பழைய கொடுத்த அப்டேட்டில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சரியாகும், இல்லைன்னா நீங்கள் குறைகளோட தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே தான் சாஃப்ட்வேருக்கும். சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கலாம், அதில் ஒரு சில விஷயங்கள் குறைகளாக இருக்கலாம். அந்த குறைகள்லாம் சரி பண்ணி அடுத்த அப்டேட்டில் கொடுக்கறதுக்கு பேர் தான் அது புது அப்டேட். அதுக்காக தான் எல்லா சாஃப்ட்வேரையும் ஆப்பும் நம்ம வந்து அப் டு டேட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குறைகள் யாராவது வந்து இந்த ஹேக்கர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்மளையே மோசடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாஃப்ட்வேரோ ஓஎஸ்ஓ ஆப்ஸோ எல்லாத்தையுமே அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க, அது உங்கள் ஃபோனுக்கு ரொம்பவே நல்லது. பின்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் நிறைய இன்டர்நெட் போகுதுன்ட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ இந்த வீக்கெண்ட்லாம் முடிஞ்சு வாரத்தோட முதல் நாள்ல நாம வந்து இருக்கோம். ஸோ இந்த ஒரு நாள் உங்களுக்கு சூப்பரா இனிமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறேன், நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கும் வழக்கம் போல எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்குங்க. சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி செம்ம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் செம்ம பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரெகுலரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியெல்லாம் வந்து கேட்பேன். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்திருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த பூமியில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் பேசுற ஒரு சக்தி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதாவது நினச்சிக்கோங்க, அப்படி விலங்குகளுக்கெல்லாம் பேசுகிற சக்தி கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த விலங்குகிட்ட போய் பேசுவீங்க? அதாவது சிங்கம், புலி அந்த மாதிரி விலங்குகிட்ட வந்து பேசுவீங்களா, இல்லை பெட் அனிமல்ஸான நாய்க்குட்டி பூனைக்குட்டிங்களா போய் பேசுவீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியே வந்துருக்கு. ஸோ எதனால் அந்த விலங்குகிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த உலகத்தில் விலங்குகளுக்கெல்லாம் பேசுகிற சக்தி கிடைக்குது, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் பேசுகிற சக்தி கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் முதல்ல எந்த விலங்குகிட்ட போய் பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதே கேள்வியை என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் போயிட்டு பாண்டா இருக்குல்ல, பாண்டா குட்டிங்க கூட நான் போய் பேச ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து பாண்டா குட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுங்க பண்ணுற சேட்டை, அதுங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டிஸ் எல்லாமே நான் பார்த்து தான் வளர்ந்தேன்.

இன்டர்நெட்டில் இன்னமும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்னா பாண்டா கிட்ட பாண்டாவோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்துருக்கும். ஸோ நான் வந்து பாண்டா கிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசணும்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த உலகத்தில் விலங்குகளுக்கெல்லாம் பேசுகிற சக்தி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விலங்கை சூஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிபவயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்றது. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த விலங்கு கிட்ட பேசுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. சோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் சரோஜா, கொளத்தூர்ல இருந்து பேசுறேன்.
5: சரோஜா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
5: ஓகே, இன்னைக்கான டே எப்படி போனுச்சு? நல்லா போனுச்சுங்க? ஓகே ஓகே. இப்போ இந்த உலகத்துல விலங்குகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த விலங்கு கிட்ட போய் பேசுவீங்க? நாய்க்குட்டி கிட்ட. ஓகே ஓகே. ஏன் நாய்க்குட்டியை சூஸ் பண்ணீங்க நீங்க?
6: ஏன்னா நம்ம போகக்குள்ளே வரக்குள்ளே அது மட்டும் அது பேசுற மாதிரி இருக்கும். ஆனா என்ன பேசுன்னு தெரியாது.
5: நினைக்கிற மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து நாய்க்குட்டிங்க அப்படின்றது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த ஒரு சான்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நானும் நாய்க்குட்டிகிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்த விலங்குகிட்ட பேச ட்ரை பண்ணுவீங்க, அதாவது இந்த உலகத்தில் எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விலங்குகிட்ட ஃபஸ்ட்டு பேசுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே இங்கே கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நீங்கள் அசந்து போகிற மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயின் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%தான். அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இப்போது நம்ம வீட்டில் எப்போயாவது நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, நாம் வளர்த்துற பெட் அனிமல்ஸான நாய்க்குட்டிங்க பூனைக்குட்டிங்க கூட தனிமையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்போம். அதை பற்றி நம்ம நிறையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் பேசுகிற மாதிரி ஒரு சக்தி வந்து கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த விலங்குகிட்ட போய் பேசுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர அருமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நாம் அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சோனா பண்பலையின் இது வாலிப வயசு இணையத்தொகுப்பாளர் குரு அவர்களுக்கும் அந்த நேயருக்கும் இனிய மாலை வணக்கத்தில். திருப்பூர் மாவட்டம் போல ராகவன்.
5: ஆதவனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ண்ணா.
6: நான் முதல்ல கேட்டுக்கோண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: அருமையா இருக்கேண்ணா, அருமையா
6: இருக்கிறேண்ணா.
5: அதுங்களுக்கு பேசுற மாதிரி ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த விலங்கு கிட்ட போய் பேசுவீங்கண்ணா?
6: ஏற்கனவே மனுஷங்க பேசி தந்திரமா நடந்துக்கிற விதங்களே வித்தியாசமா இருக்குது. கலிகாலத்துல நரி தந்திரமுக்கே விளங்கமாக நரி வந்து ஊழிட்டு இருக்கிற அந்த நரி பேச ஆரம்பிச்சுன்னு வைங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா இந்த ஊருக்குள்ள ஏற்றி போயிருக்கும் பொழப்பு சரிதானா எண்ணி பாருங்க சொல்லுவாங்களே, அத மாதிரி இருக்கிற மனுஷர்களை ஊழிட்டு கிட்டு இருந்த நரி தந்திரமா பேச ஆரம்பிச்சிருவா, இனி நம்ம வேலையில அது காலி வேண்டியதுன்னு சொல்லி அதை நிறையவே தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் விட முயற்சி பண்ணிடுவாங்களே, நீ என்ன பண்ண போறேன்னு அந்த நிறைய கிட்ட கேட்பாங்க. குரு,
5: இப்படி ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லைனா.
6: வித்தியாசமா பதில்களா?
5: ஆமாண்ணா, ஆமாண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இப்போ இந்த உலகத்துல விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்த விலங்கு கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நான் வந்து நரி கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ நீங்களும் வந்து சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எந்த விலங்கு கிட்ட போய் பேசுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானும் கேட்கறதுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் எல்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படுறா

0: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
1: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
0: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
1: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எந்த விலங்குகிட்ட பேசுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக வந்திருக்கு, இன்றைக்கான கேள்வியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில் இருந்து பேசுகிறேன்.
2: ருக்மணி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கும் சண்டி, நல்லா இருக்கும்.
2: ஓகே,
5: ஓகே.
2: ஆ, சாப்பிட்டாச்சு? நீங்க
5: குரங்குட்டி
2: சூஸ் பண்ணீங்க?
5: குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா?
2: பழைய பாட்டு தெரியும்.
5: தூக்குத்திக்குங்கிற படத்துல அதுல குரங்குல இருந்ததான் ஆதி மனிதன் வந்தான். அவனோட ஆக்டிவிட்டிஸ், மனிதனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்னாவே தெரியும். அப்புறம் அந்த குரங்கு எப்படி குமிஞ்சு நடந்த, 4 நடந்தது, அப்புறம் 2 நடக்குது, அப்புறம் முகம் மாறுது, இதெல்லாம் மாறி மாறி மாறி மனிதனா நம்ம வந்துட்டோம். அதனால குரங்குல இருந்ததான் பிறந்தோம். நம்மளோட செயல் எல்லாமே குரங்கு மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் சொன்னா அதே மாதிரி சொல்றது, அதே மாதிரி செய்யறது, இதெல்லாம் செய்யறது
2: குரங்குதான்.
5: அதனால குரங்குதான் பிடிக்கும். பேசுவேன் குரங்கு கிட்ட தான். குரங்க கூட்டிட்டு வந்து வீட்லயே கூட வெட்டு
2: வளர்த்துவேன்.
5: ஆமா, குரங்கு வந்து அந்த போடுற ஆமான்னா போடும். குரங்காச்சி வச்சுட்டு இருக்கான் பாரு, ஒரு குச்சியில தான், குச்சியிலயே குரங்கு தான் வலிக்கு கொண்டு வரான். அதே மாதிரிதான் மனிதர்களையும் ஒரு குச்சி வச்சு மிரட்டுனா தான் பயத்துக்கிறாங்க. இல்லாட்டினா பயப்பட மாட்டாங்க. மிரட்டாட்டினாலும் அவங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. அந்த பேரண்ட்ஸுங்க வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி திட்டுனா தான் கொஞ்சம் அடங்குறாங்க. அதேதான் குரங்குக்கும்.
2: ஓகே, அதனால நீங்க விலங்குகள் எல்லாம் பேசுற சக்தி கிடைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரங்கு கூட்டிகிட்டே பேசுவீங்க.
5: பேசுவேன்
2: சொல்ற மாதிரி. ஹலோ, கரடி எல்லாம் வளர்த்துறாங்களா? அப்படியா? ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
5: நன்றி.
2: சாதகப்பட்டியில இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த உலகத்துல விலங்குகளுக்கெல்லாம் பேசுற சக்தி கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க எந்த விலங்கு கிட்ட பேசுவாங்க அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப பேசுற நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக சூப்பரான அருமையான ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 இல்
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ அடுத்தடுத்து எல்லாமே பண்டிகை காலம் தாங்க. விநாயகர் சதுர்த்தி வர இருக்கு, அதுக்கப்புறமா ஆயுத பூஜை வர இருக்கு, தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாமே பண்டிகை காலம் தான். எப்போ அது இன்றைக்கே தெரியும்ப்பா, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது அடுத்தடுத்து ஃபுல் ஃபெஸ்டிவல் மோட் தான், பண்டிகைகள்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களிலிருந்து வெள்ளத்தோட உற்பத்தி இருக்குல்ல, உற்பத்தியை கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்கிறாங்களாம். சேலத்திலிருந்து டெல்லி, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, இந்த வட மாநிலங்களுக்கு டெய்லி 100-200 டன் வெள்ளங்களை அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க. ஸோ நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயமா வந்துருக்குல்ல. ஸோ இதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக காத்திருக்கேன். இன்னொரு விஷயம், சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாகவே அதுதான் வந்து டாக்காக வந்துருக்கு, அது என்ன அப்படின்றதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது நம்ம சேலமில் ஈவினிங் ஆனால் எது வருதோ இல்லையோ கரெக்டான டைமுக்கு மழைலாம் வந்து வந்துடுது. வானிலை மையமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு சில நாட்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பைக்கில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் ரெயின் கோட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. தண்ணிலாம் அங்கங்கே தேங்கி நிற்கும் மழை பெய்யும் போது, அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளும் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த விலங்கு கிட்ட போய் பேசுவீங்க, ஏன் பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பேக் டு பேக்கில் பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் அதாவது விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த விலங்குகிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலம் இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கிறனா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான டே எப்படி இருந்தது உங்களுக்கு?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? எப்பொழுது
3: சூப்பரா போயிட்டு
4: இருக்கேனா, ரொம்ப சந்தோஷம்.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனால் இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மிருகங்கள் விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த விலங்கு கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசுவீங்க, என்ன பேசுவீங்க?
4: எனக்கு வந்து பூனைக்குட்டி கூட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதுக்கிட்ட போய் நீ மட்டும் எப்பவுமே கோபப்படாம ரொம்ப சாதுவா பெரும்பாலும் சமயத்துல இருக்கியே, எப்படி உன்னால இத்தனோடு கம்மியா சாப்பிட்டு உன்னால உயிர் வாழ முடியுது? ஏன் நீ பாலு தயிர் மோர் இது மாதிரி பாலு பாலு சார்ந்த விஷயம் தான் சாப்பிடுறீங்க? ஏன் புதுசா உலகத்துல வேற எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டம் அப்படிங்கிறது இல்லையா? மீன் மாத்திரம் தான் சாப்பிடுற, அதையும் தாண்டி ஏன் குழம்பு சோறு ரசு சோறு மற்ற சாதம் எல்லாம ட்ரை பண்ண வேண்டியது தானே? எல்லாத்தோட ஏன் வீட்டுக்கு வந்தா எப்ப பாரு கிச்சன் கீழ போய் எங்களுக்கு தெரியாம திருடி பால் அப்படிங்கறது குடிக்கிற? ஏன் நீ வந்து சுவர் கொட்டு சுவரு மதில் மதில் மீது பூனை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தாவ தெரியாது அந்த பக்கம் தாவ தெரியாத குழம்பி நிக்கிற? இது மாதிரி பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
3: பாவன அந்த பூனை குட்டி ஓடிட்டு போகுதுனா?
4: இல்ல, எல்லா கேள்வியும் வேலிடா தானே கேக்குறேன், சூப்பரா தானே கேக்குறேன்.
3: சூப்பர் சூப்பர்.
4: பாருங்க, ஒரு ஆங்கிள் நீங்க ஒரு டாபிக் கொடுத்தா எப்படி இல்ல நான் யோசிச்சிருக்கேன். ரெண்டு நிமிஷம் முன்னாடி டாபிக் தெரிஞ்சு அடுத்த ரெண்டு நிமிஷம் இவ்வளவு சிந்தனை ஓடி இருக்குன்னா எப்படி ஏற்பட்ட கேள்வி இல்ல நான் கேட்பேன் பாருங்க.
3: ஓகேண்ணா, சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப சூப்பரா இருந்தேன்.
4: நல்ல வேலை நீங்க என்கிட்ட கேள்வி கேளுங்கன்னு மாட்டிக்காம இருந்தேன். ஒரு வாட்டி கொண்டு வரணும்
3: கிட்ட
4: கேள்வி கேட்கலான்னு, அப்ப மட்டும் மாட்டி நீங்க நல்லா கேள்வி கேட்பேன்.
3: ஓகேண்ணா. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரை நான் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவ்வளோ ஃபன்னாக பூனைக்குட்டிக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு பேசுவேன், ஃபஸ்ட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுவ, ஏன் இப்படி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா மாதிரி, அதாவது இந்த உலகத்தில்

இருக்கிற விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விலங்குகிட்ட ஃபஸ்ட்டு பேசுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கே நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: Hey Kavya, wish you many more happy returns of the day.
4: Thank you. Birthday wishes லாம் பண்ணது இருக்கட்டும், gift எங்க?
3: Gift தானே, டைம் என்ன?
4: 7 மணி ஆகுது. சரி, ஏன் கேக்குற?
3: சொல்றேன், அதுக்கு முன்னாடி கண்ணை மூடு.
5: ஆஹா, இது பெரிய சர்ப்ரைஸா வச்சிருப்போம் போலியே, என்னவா இருக்கும்?
6: A few moments later.
3: இதோ பாரு உன் gift.
5: எங்கடா?
3: அட, எப்பயும் சும்மா கீழ் பார்வை பாத்துக்கிட்டு மேல அண்ணாந்து நிலாவை பாரு, அதுதான் உன் gift.
5: இல்ல புரியல,
3: நீ எத்தனை நாள் சொல்லியிருப்ப அந்த நிலாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் போனா எப்படி இருக்கும்னு. அதனாலதான் அந்த நிலாவுல உனக்காக ஒரு இடத்த வாங்கி போட்டேன்.
5: எனது இடம் வாங்கி போட்டிருக்கியா?
3: ஆமா, 1 ஏக்கர் 23,000 வாங்கி போட்டிருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்கு போதாதாது?
5: அட அறிவே. சரி, இந்த கிஃப்ட வச்சு இப்ப என்ன பண்றது?
3: எந்த பயனும் இல்ல.
5: அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட கொடுத்த? இனி என் மூஞ்சிலே முழிக்காத போ.
3: சரி சரி, கோச்சுக்காத. அடுத்த பர்த்டேக்கு சன்ல சாலிடான மண் இருக்கிற மாதிரி ஒரு லேண்ட் வாங்கி போட்டுறேன்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இப்போ நீங்க லாஸ்டா கேட்டீங்களோ ஒரு ஆடியோ, அது வந்து கற்பனை கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலிஸ்டிக்காக வந்து நடந்திருக்கு. நானுமே இப்படி ஒரு கிஃப்டை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழக்கமாக என்ன மாதிரியான கிஃப்ட்லாம் வாங்கி தருவோம்? மொபைலு, பைக்கு, காரு, லேண்டு, வீடு அப்படின்னு சொல்லிட்டு தானே வாங்கி தருவோம். இதுதானே உலக வழக்கம். ஆனா இங்க ஒருத்தர் ஒரு கிஃப்ட வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட வாங்கி கொடுத்து உலகமே அவரை திரும்பி பார்த்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டான நாமக்கல் இருக்குல்ல, நாமக்கல்ல ராசிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு இன்ஜினியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது வந்து என்ன மாதிரியான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை என் நிஜமே அப்படி ஒரு கிஃப்ட். அவங்க ஒய்ஃபு கூட அந்த கிஃப்டை கையில் வாங்கும் போது பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம உலகத்தில் லேண்டு வாங்குவோம், ஆனால் இவர் போய் நிலாவில் லேண்டு வாங்கியிருக்கிறாரு. என்னது, நிலாவில் லேண்டு வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சம்பவம் அப்படின்றது எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் செம பேச பொருளாக போயிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், எப்பட்றா நிலாவில் போய் லேண்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். லண்டனில் அவரோட சிஸ்டர் வந்து இருக்கிறாங்களா, அவங்களோட சிஸ்டரோட உதவினால ஆன்லைனில் ரிஜிஸ்டர்லாம் பண்ணி நிலாவில் லேண்டு வந்து வாங்கியிருக்கிறாங்களா? ஸோ கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததில்ல. எப்படி தான் யோசிக்கிறாங்களோ அப்படின்றதான் எனக்கும் வந்து தெரியலங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த உலகத்தில் விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விலங்குகிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயின் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்தை கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இன்னைக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு, அது சமூக வலைத்தளங்கள்ல செம பேசு பொருளா போயிட்டு இருக்கு. என்னப்பா கல்யாணம் தானே நடந்திருக்கு, அது எப்படி கண்டென்ட்டா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணி கூட கேள்விப்பட்டிருப்போம், பக்கத்து நாட்டில் கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. ஸோ காமனாக நடக்கிறது தானேங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இங்கே தான் ஒரு டிப்ஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையனுக்கும் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் தமிழ் முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு. என்னப்பா இது டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சைனாவில் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. அப்படி வேலை பார்க்கும் போதே அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஆகிருக்கு, அந்த லவ் டெவலப் ஆகி கல்யாணம் வரைக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்திருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமே ரெண்டு பேரோட வீட்டு சம்மதத்தோடு நடந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களில் அவங்களோட போட்டோலாம் போட்டு பயங்கரமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, அதுவும் கல்யாணம் ரிலேட்டடாக தான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் டெக்னாலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமலாம் நினைக்கிற மாதிரி தாங்க வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, தெலுங்கானாவில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பெண் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வேலை விஷயமா அமெரிக்கா போயிருக்காங்க. அமெரிக்கா போன இடத்துல அவங்களுக்கு கல்யாணம் வந்து

ஆயிருக்கு. அந்த பெண்ணோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களால அமெரிக்காலாம் டைரக்டாக போக முடியல, போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற பெண்ணோட கல்யாணத்தை லைவாக வந்து வீட்லேயே வந்து பார்த்துருக்குறாங்க, டிவி மூலிமா டிவி பார்த்து ஆன்லைனில் அப்படியே அர்ச்சனைலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. தெலுங்கானாவில் அந்த ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னால அவங்க வந்துட்டு அந்த கிராம மக்களுக்கு எல்லாருக்கும் பந்திலாம் வச்சு கல்யாண சாப்பாடு போட்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நடந்திருக்கு. இது ஆன்லைனில் வீடியோ கால் மூலமா பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, ஊர் மக்களும் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. வா வாத்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாமா, அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிபவை சனிகள் சில இவ்வளோ நேரம் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு. ஸோ இப்போ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, வான்மதி சோனா சிஸ்டர் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபாலோவர்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜர்னியாக ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. இப்போது நீங்கள் மேட்டூரில் நிறைய இடத்துல ஃபீல்டுக்கெலாம் போய் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு யாருனே தெரியாத நபர்கள்லாம் வந்து, சிஸ்டர் உங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காங்களா?
7: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா எங்கள் ஊருக்கும் வந்து வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்துட்டு நல்லாயிருக்குமோ, நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறோமா? இப்போ வந்து நம்மளே குறைச்சிப்போம், இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அங்கே கட்டிக்க மாட்டோம், வீட்டுக்கெலாம் வந்து டான்ஸ் ஆன தருணங்கள்லாம் இருக்குது.
6: சூப்பர் சூப்பர். ஒரு கிரியேட்டருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? இப்போது கிரியேட்டருக்குலாம் வந்துட்டு அவார்ட்ஸு, கோடி கோடியாக பணம் அதெல்லாம் வந்து தேவையில்லைங்க. யாருனே தெரியாத நபர்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அந்த இம்பேக்ட் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது போதும். நம்ம போடுற வீடியோ நிறைய மக்கள், சாதாரண மக்கள்லாம் பார்த்துட்டு வா சூப்பர் இல்லை நல்லா பண்ணிகிட்ருக்காங்கப்பா, அது வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா அது வேறு லெவல் ஃபீலாக வந்துருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிபவேச நிகழ்ச்சியில் நம்ம சோனா சிஸ்டர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க.

நீதானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்னு

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் இருக்காங்கள, இவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணாக ஆன்ஸ்க்ரீனில் சோஷியல் மீடியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். என்ன இப்படி இருக்கிற இந்த ஒரு டைமில் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ உங்களோட சோஷியல் மீடியா ஜர்னியை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு யாருன்னு தெரியாதவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்லாம் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு அப்போஸ் தான் பண்ணாங்க. ஸோ உங்களோட அந்த க்ரோத்தை பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
1: வீட்டில் வந்துட்டு எங்கள் அண்ணிலேருந்து எங்கள் பெரியமாலேருந்து எல்லாமே ஓகே, நல்லா பண்ணுற பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன எங்கள் அப்பா தான் கொஞ்சம் வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா திரும்ப உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நீ ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கிற, வந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறதும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிலாம் திட்டுவார். அதையும் தாண்டி அவருக்கு தெரியாமலாம் நிறையா தடவை நான் வீடியோ எடுக்க போயிருக்கேன் நானும் அக்காவும் போய் சொல்லிட்டு போன தருணங்களும் இருக்குது.
0: ஸோ இந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸை கிரியேட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீட்டில் பெருசாக சப்போர்ட் இருக்காது, நம்ம ஏதாவது ஒரு பெரிய விஷயம் சாதிச்சா கூட அவங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் நிலமெல்லாம் வந்துடும். அதை தான் நம்ம சோனா சிஸ்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கடந்து தான் வந்தாகணும், வேறு வழியே வந்து கிடையாது. ஸோ என்ன தான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாலும், கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான க்ரோத் அப்படின்றது வேறு லெவலில் வந்திருக்கும். ஸோ என்றைக்குமே உங்களோட அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற விலங்குகள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த விலங்குகிட்ட போய் பேசுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம கூட, அதாவது இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குளத்தூர்லேருந்து சரோஜா கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதோன் அண்ணா கால் பண்ணியிருந்தார், தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க வந்து விலங்குக்கிட்ட எந்த விலங்குக்கிட்ட ஏன் பேசுவேன் எப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வாலிப வயசு நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குது, இந்த நிகழ்ச்சியில் இந்தந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்தந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்களோட கருத்துக்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை தாராளமாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ஒரு தனி மோட்டிவேஷனெலாம் வந்துருக்கும், எங்களுக்கும் ஒரு புது ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ சோனா எஃப்எம்மோட 9787707078 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: லேசா லேசா.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: அனைத்து செல்லும் நதி வற்றி போனால் அது பாயும் கரைகளும் செழிக்காது. அதாவது எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நதி தானும் நிறைந்து செழிப்பா இருந்தா மட்டுமே கரைகளில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் வந்து வளப்படுத்த முடியும். அதே மாதிரிதான் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட சொந்த உடல்நலத்தையும் ஊட்டச்சத்தையும் முதன்மையா கவனிச்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுடைய எதிர்காலத்தையும் தாண்டி குடும்பத்தோட எதிர்காலமும் வந்து பிரகாசமா இருக்க ஆரம்பிக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பெண்கள் எல்லாருக்காகவும் பேச போறேன், ஒரு கேள்வியாகவும் நான் வைக்க போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல எல்லாரோட ஆரோக்கியத்தையும் பாத்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட சொந்த உடல் வலிகளையும் சோர்வுகளையும் புறக்கணிக்காம எப்போ உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய உடலை பாத்துக்க போறீங்க, உங்களுடைய மனசை பாத்துக்க போறீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்க போறீங்க, அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் பாத்துக்கிறீங்க, ஆனா உங்களை நீங்க கடைசியா இந்த ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனைக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு லாஸ்டா உங்களுக்கான ஒரு ஆரோக்கிய முறைகளை பாத்துக்கிட்டீங்க அப்படின்றத பத்தி மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட தெரிவிக்கலாம், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதுக்காக கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி வச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான குடும்பங்கள்ல காலம் காலமா தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கணவரா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து சத்தான உணவை சமைச்சு பரிமாறிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கடைசியில தட்டுல மீதி இருக்கக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும் குண்டான்ல மீதி இருக்கக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும் அதை தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சில நேரங்கள்ல அந்த சாப்பாடு கூட கிடைக்காம இருக்க ஆரம்பிக்குது பெண்களுக்கு. பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து இருந்துக்கலாம், குடும்பத்தோட பசி போயிடுச்சுன்னு சொல்லி பெண்கள் பசியோட இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன தலைவலியா இருந்தாலும் சரியாயிடும், இடுப்பு வலியா இருந்தா எல்லாம் சரியாயிடும், இது எல்லாம் பெண்களுக்கு வரது தானே அப்படின்னு சொல்லி குடும்பத்துல எவ்வளவு வேலை இருந்தாலும் எனக்கு என்ன உடற்பயிற்சி எதுக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் உடற்பயிற்சியை நிறுத்திடுவாங்க, அவங்களுடைய உடலை பாத்துக்காம இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா தன்னோட உடல் நலத்தை அலட்சியப்படுத்துறது அப்படின்றது தியாகம் கிடையாது, அது உங்களுடைய குடும்பத்துக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குடும்பத்தோட அச்சாணியா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் தான். அப்போ ஒரு பெண்ணோட உடல்நிலை அப்படின்றது சரியில்லாம போச்சு அப்படின்னா அந்த குடும்பமே வந்து அமைதியா இருக்க ஆரம்பிக்கும், புத்துணர்ச்சி இல்லாம இருக்க ஆரம்பிக்கும், மகிழ்ச்சி இல்லாம இருக்க ஆரம்பிக்கும். அப்போ நேரத்துக்கு சத்தான உணவு சாப்பிடறதா இருக்கட்டும், உடற்பயிற்சி செய்யறதா இருக்கட்டும், மருத்துவ பரிசோதனைகளை தள்ளி போடாம அதெல்லாம் மேற்கொள்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு ஆடம்பரியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, ஒரு பெண்ணினுடைய இன்றியமையாத உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அதனால வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின் அந்த நேரத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பழகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் பரிமாறினதுக்கு அப்புறமேட்டு தான் பெண்கள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வழக்கம் மாத்திட்டு பிள்ளைகள் அப்பா அம்மா வந்து பாத்துக்கோங்க, கணவர் இருக்கீங்க அப்படின்னு போது மனைவியும் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றது மூலியமா அவங்களுடைய ஆரோக்கியமும் வந்து மேம்படும் இல்லையா. அவங்களுடைய ஆரோக்கியம் தான் குடும்பத்தோட அச்சாணி அப்படின்னு போது அதை வந்து பாதுகாத்துக்கிறதுல நம்ம ஏன் கோட்டை விடுறோம், அதை வந்து விடக்கூடாது இல்ல. அதனாலதான் வந்து இந்த நிகழ்ச்சியில கேள்வியா வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, குடும்பத்துல அச்சாணியா இருக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரோட ஆரோக்கியத்தையும் பாத்துக்கக்கூடிய பெண்கள் ஏன் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்க மாட்டேன்றாங்க, புறக்கணிக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ இதை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேரலை. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம். ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம். அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துடுச்சு, இனி கனவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற உலகத்துல குடும்ப பொறுப்புகளையும் குழந்தைகளையும் கவனிச்சுக்கிட்டு அடுத்தடுத்து வந்த தோல்விகள் எல்லாத்தையும் முறியடிச்சு குஜராத் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்ல 79வது ரேங்க் அடிச்சு இப்போ சிவில் ஜட்ஜா ஆயிருக்கக்கூடிய ஒரு பெண், சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். தீபு கன்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், சட்டம் படிச்சு கொண்டிருக்கும் போது 2019 நிர்வாகம் பண்றது, குழந்தைகளை பாத்துக்கிறது அப்படின்றது, அது கூடவே வந்து கடினமான சட்ட புத்தகங்களை படிக்கிறது அப்படின்றது, இது எல்லாமே ஒரே நேரத்துல வந்து சமநிலைப்படுத்துறது அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எல்லாத்தையும் கடந்துதான் வரக்கூடிய ஒரு பொண்ணா இருக்காங்க. முதல் முயற்சியில நேர்முக தேர்வு இருக்கு இல்லையா, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் தோல்வி, தொடர்ந்து 2வது முறை முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுலயும் தோல்வி, அடுத்தடுத்து வந்த ஏமாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதுவுமே வந்து ஒரு மன கஷ்டம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்திலையும் எந்த சூழலையும் தன்னோட முயற்சியை வந்து கைவிடாம அவங்களுடைய அசைக்க முடியாத மன உறுதியோட தொடர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து போராடுனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு சரித்திரத்தையும் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. தீபு கன்வார் அப்படி என்ன சாதனை படைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025 தன்னோட 3வது முயற்சியில குஜராத் நீதித்துறை சேவை தேர்வுல வந்து 79வது ரேங்க் பெற்று வெற்றிகரமா தேர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை தடைகளையும் தாண்டி அதிகாரப்பூர்வமா சிவில் நீதிபதி அப்படின்ற பொறுப்பேற்க ஆரம்பிக்கிறாங்க. பல ஆண்டுகள் கனவா வந்து இருக்க ஆரம்பிச்சது, அந்த கனவு வந்து நிறைவேறும் போது மிக்க மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க தீபு கன்வார். சோ திருமணத்துக்கு பின்னாடி குடும்பத்தோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டோடையே அவங்க முயற்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த முயற்சிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்பேற்பட்ட உயரத்தையும் அடைய முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா வந்து மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும் இல்ல தாய்மையா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து உங்களுடைய கனவுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்றது வைக்க முடியாது. ஏன்னா நீங்க நினைக்க ஆரம்பிச்சு நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகும், அதாவது திருமணத்துக்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும், நீங்க நினைச்ச துறையில சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா யார் மாதிரி இருக்காங்கன்னா தீபு கன்வார் மாதிரி இருக்காங்க. ஆரம்பத்துல தோல்விகள் அப்படின்னு வர ஆரம்பிக்கும் எந்த ஒரு துறையா இருந்தாலும், அந்த துறையில தோல்வி அப்படின்றது நீங்க அதுல கத்துக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். சோ எந்த நேரத்திலையும் பெண்கள் நீங்க ஒரு துறையில சாதிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா துவண்டு மட்டும் போயிடாதீங்க, துவண்டு போயிடாம துணிச்சலா போராட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்களும் இந்த சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல அமர்ந்து கம்பீரமா எல்லாருக்கும் வழிகாட்ட முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி உற்சாகப்படுத்துறதுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, கேளுங்க. தொடர்ந்து லெசன் நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயை சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பார்க்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
3: Is it

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன்.

0: பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் பல பெண்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை தான் இருக்க ஆரம்பிக்குது. அப்போ தூக்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின் போது அதை எப்படி கண்டறியறது, அதற்கான அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த பரிசோதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கறதன் மூலயமா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் உங்களால் அதை கண்டறிஞ்சு அதுக்கான தீர்வுகளை காண முடியும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாத்தையும் சொல்லான் இருக்கேன். தூக்கத்தில் இருக்கும்போது மூளையினோட செயல்பாடுகள், சுவாச முறைகள், இதய துடிப்பை கண்காணிச்சு தூக்க கோளாறுகளுடைய தீவிரத்தை வந்து மதிப்பீடு செய்ய தூக்க பரிசோதனை அப்படின்றது ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்திரைகள் இல்லாமலே தூக்கத்தை பத்தி தவறான எண்ணங்கள் மாத்தி ஆரோக்கியமான தூக்க பழக்கங்களை உருவாக்குறது தான் இதோட வேலையா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி தினமும் ஒரே நேரத்தில் எழுறது அப்படின்றது பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாறணும். ஏன்னா பகல்லையும் தூங்குறது இல்ல, நைட்லையும் தூங்குறது இல்லை அப்படின்னும் போது அது வந்து பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அதை வந்து பழகிக்கணும் பெண்கள். சோ அதனால வந்து ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எந்திரிக்கிறது அப்படின்றது மூளையினுடைய உயிரியல் கடிகாரத்தை வந்து சீராக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதை வந்து கண்டிப்பா பெண்கள் தவறாம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உறங்கும் அறை இருக்கு இல்லையா, தூங்க போற அந்த அறை வந்து குளுமையா இருக்க ஆரம்பிக்கணும், ரொம்ப அமைதியா இருக்க ஆரம்பிக்கணும். அதே நேரத்துல இருட்டாவும் இருக்க ஆரம்பிக்கணும். அப்பனாதான் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அது வந்து கண்டிப்பா எல்லா பெண்களும் வந்து அன்றாட வாழ்க்கையில பழகிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து தூக்க கோளாறுகளுக்கு நீங்களே மெடிக்கல் போயிட்டு எனக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி போடுற பழக்கத்தை வந்து கண்டிப்பா விட்டுருங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால மருத்துவரோட பரிந்துரை அப்படின்றது கண்டிப்பா முக்கியம். மருத்துவரோட பரிந்துரைக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து பாதுகாப்பான சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு டேப்லெட் போடுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பழக்கத்தை எல்லாமே வந்து பெண்கள் வளர வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து திருச்சி மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் எம்ஏ அலீம் அவர்கள் ஒரு வழிகாட்டுதல் வந்து கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூக்க கோளாறுகளுக்கு தொடக்கத்திலே வந்து தகுந்த சிகிச்சை கொடுக்கறது மூலமா அந்த பிரச்சனை தீவிரமாகாம தடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ முழுமையான தூக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்போது அதை கண்டறிஞ்சு அதை டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் வீட்லையும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வெளியில போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருக்கேன். ஸோ தூக்கம் அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணு. அந்த தூக்கத்தை வந்து கண்டிப்பா பழகிக்கணும். அந்த தூக்கத்தை வந்து கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் நீங்க எழுந்திருக்கும் போதுதான் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்க கேரிட்டு வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,

0: நம்ம பகுதி தான். நம்ம ஊர்ல பெண்கள் என்ன மாதிரியான சவால்கள்லாம் கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட வந்து கண்ணம்மா பகுதியில வந்து நம்ம ஊர் பெண்கள் பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட எந்த பெண் எங்க இருந்து என்ன மாதிரியான சவால்கள்லாம் கடந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் இன்னைக்கு நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அக்கா, உங்களுடைய பெயர், எங்க இருந்து வரீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க அக்கா.
1: என் பேர் கலாவதி, நான் வந்து மேட்டூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன், இப்ப டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதோட இப்ப சோனா லைஃப் ஸ்ட்ரீம் சொல்லி அவங்களோட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க, இப்போ உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சது, சோ என்ன மாதிரி சவால்கள் எல்லாம் இருந்தது உங்களுடைய வாழ்க்கையில?
1: நான் ஃபர்ஸ்ட் எனக்கு 17 வயசுலயே மேரேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப 12th தான் படிச்சிருந்தேன், 12th முடிச்ச உடனே மேரேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை. எனக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க வீட்டுக்கார வந்து நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிதான் மேரேஜ் பண்ணிட்டாரு. வந்து உடனே பையன் பிறந்துட்டான். பையன் பிறந்தனால அதுக்கப்புறம் நானே கேட்டேன், என்னை படிக்க வைக்கணும் சொல்லி தானே நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க, ஏன் நீங்கள் வந்து படிக்க வைக்க மாட்டீங்களா? அவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு படிக்கணுங்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பம். அதனால அந்த ஒரு இதுலேயே வந்து என்னையும் படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். படிக்க வச்சாரு. ஒரு 6 வருஷம் பையன் பிறந்து ஒரு 3 வயசு கழிச்சு தான் நான் இப்போ வந்து படிக்கவே போனேன். பையனை 3 வயசு ஆனதும் அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, பால்வாடி ஸ்கூல் மாதிரி அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டிகிரி முடித்தேன், அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி முடித்தேன், பிஎட் முடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் தான் இருந்தேன். இதுக்கப்புறம் பாப்பாவை பிறந்தா. பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போகல. சரி, ஆனால் நான் வந்து வேலைக்கு போகணும், எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன், வேலைக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி, பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அதனால் எங்கேயுமே போகல நான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இது பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரே நான் அவனை படிக்க வச்சேன், நீ ஏன் வேலைக்கெலாம் எதுவும் போகலை அப்படின்னு சொல்லி அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அதுவே பெரிய தனிமையாயிடுச்சு, நான் எதுவுமே போகல, வீட்லேயே இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் எல்லாமே செய்வேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இன்னொரு இதில் ஐடிகேன்னு சொல்லி ஒரு இதில் நான் வந்து போனேன். அது வந்து சும்மா ஒரு ஒன் ஹவர் தான் வந்து அங்கே பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப ஆசை. சின்ன குழந்தைங்கலேருந்து அந்த ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பயே டீச்சர்ஸ் மேலாம் பார்க்கக்குள்ள ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, அந்த எதுக்கு மைண்ட் செட்டு நம்மளும் போய் இப்படி பசங்களை அந்த விளையாட முடியல, நம்மளாம் குச்சி எடுத்துகிட்டு போர்டில் எழுதி போட்டுட்டு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது எங்கள் மைண்ட் செட்டு அப்பிலேருந்தே வந்தது. அந்த ஃபோக்கஸ்லேயே தான் நான் இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து 1 ஹவர் தான், ஈவினிங் 1 ஹவர் ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டார்ட், சும்மா விளையாட்டாக இது பண்ணதான் பதிவு பண்ண அந்த ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் ஜாயின் பண்ணேன். அது மூலிமா நிறைய வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி எல்லா இடத்துக்கும் போனேன். ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு ஒர்க் கொடுப்பாங்க அது மூலிமா. அதுக்கப்புறம் அது மூலிமா தான் கிடச்சது தான் வந்து டீச்சருக்கு வந்து நீங்கள் போங்க டெம்பரவரியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெலாம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் இதுக்கு பண்ணேன். அதுனால் அதுலேருந்து நிறைய எனக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
0: ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணாக இருந்து சந்தித்த சவால்கள் எல்லாத்தையும் கலாவதி அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணாக இருந்து படிக்கணுன்ற ஒரு ஆசை எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஆசைக்கு கணவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கூட வந்து கலாவதி அக்கா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அவங்க கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேட்டூர்ல இருந்து கலாவதி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். கலாவதி அக்கா, உங்களுக்கு வந்து 12th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. எந்த தருணத்துல உங்களுக்கு வந்து இந்த படிப்பை விட்டுறவே கூடாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சதுக்கா?
5: எனக்கு வந்து 12th ரிசல்ட் வந்த பிறகு எங்க அப்பாட்ட சொன்னேன், எனக்கு படிக்க வைங்க, காலேஜ் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு. அப்போலாம் வந்து பொண்ணுங்கள்லாம் படிக்கக்கூடாது, தப்பு பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் மைண்ட் செட்டு எங்கள் அப்பா சைட்லாம். நீ வேணாம், அப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு வரன் வந்ததுனால எனக்கு உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் ஒத்துக்கவே இல்லை, ரொம்ப அழுதெல்லாம் அடம் பிடிச்சிருக்கேன். அதனால் என்னால் அப்புறம் ரொம்ப வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உன நான் படிக்க வைக்கிறேன்னு ஒரு இது சொன்னார், அதுக்காக நான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அதுவும் கரெக்டாக செஞ்சார். நான் சொன்னதுமே நான் கேட்ட உடனே உடனே வந்து காலேஜ் சேர்த்து விட்டார். அவருக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நான் படிக்கிறதுக்காக எது கேட்டாலும் உடனே செய்வார், அந்த மாதிரி ஆள் அவரு.
4: எனக்கும் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி என்னோட கணவருக்குமே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு, அதே மாதிரி படிக்கவும் வச்சாரு. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ படிக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு கல்வி அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயும் விழாம இருக்க முடியும் அப்படின்றத வந்து கலாவதி அக்கா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்க இப்போ வந்து பிஎட் படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த தருணத்துல பிஎட் தான் படிக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஊர்ல நிறைய பெண்கள் வந்து பிஎட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை படிச்சிருக்கீங்க அப்படின்னு போது என்ன காரணம் கா?
5: ஆமாம், அது படித்தா இப்போ பிஎட் படித்தாதான் நம்ம வந்து டீச்சருக்கு ஒரு எக்ஸாம் டிஆர்பி எழுதலாம், நம்ம டிஆர்பி எழுதலாம், டெட் எழுதலாம், இதெல்லாம் எழுதுனாதான் நம்ம டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியும். எனக்கு எய்ம் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும், அதுதான். அதுக்காக தான் நான் மேற்கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து டெட்

0: ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டேன், இன்னொரு எக்ஸாம் இருக்குது, அதில் நான் கிளியர் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் டீச்சர் கண்டிப்பாக ஆயிடுவேன்.
1: சூப்பர்க்கா, அதாவது கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்றத என்னுடைய கனவு, அதுக்காக தான் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அக்கா, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேரேஜே ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நாம் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும் இல்லையாக்கா. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்கக்கா?
0: நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஏன்னா வந்து நிறைய இப்போ வந்து டுவெல்த் முடிச்சோன்னா இப்போ நிறைய பேர் ஒரு நான் சொல்கிறத எல்லாத்துலேயுமே நான் மோட்டிவ் பண்ண, எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்போ எனக்கு வந்து கைட் பண்ண யாருமே இல்லை. அப்போலாம் இப்போ நான் எல்லா பொண்ணுங்களுக்குமே சொல்லுவேன், நீ இப்போ வந்து இந்த ஏஜில் வந்து நீ படிச்சிரு, படித்து முடிச்சுட்டு உங்களவு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், படிப்பு தான் முக்கியம். இப்போ நான் போகிற ஸ்கூல்லேயும் அதை எல்லா பசங்கள்டையும் சொல்கிறது அதுதான், நீ படி, எல்லா இடத்துலையும் நம்ம படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் நம்ம ஹஸ்பண்டாக இருந்தால் சரி, அம்மா வீட்டு சைடு யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு தான் நம்ம நிற்பாங்க நம்ம கூட, ஆனால் படிப்பு தான் எங்கேயுமே கை கொடுக்கும். அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன்.
1: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அதாவது பெண்களுடைய வாழ்க்கையில் படிப்புன்றது கடைசி வரைக்கும் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, கணவராக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கு சண்டை வருது அப்படின் போது பேசாமல் நிற்பாங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கூட பேசுறதுக்காக இருக்கட்டும், நமக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கல்வி தான். அந்த கல்வியை பெண்கள் விட்டுறக்கூடாது அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிக்கா இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு கலாவதி அக்கா செம்மையான விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த படிப்புன்றது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்றத பத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாலும் மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ நான் லேசா லேசா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃபம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: எட்டுல சக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரிணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை ஒரு குட்டி கதையோட தொடங்கி வைப்போம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டத்தின் பாடம் அப்படின்ற ஒரு கதை தான் சொல்ல போறேன். ஒரு சின்ன பையன், அவன் பேர் வந்து அருண். அருண் வந்து டெய்லி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் ஒரு பட்டம் வச்சுருப்பான். ஸோ அந்த பட்டத்தை எடுத்துகிட்டு நல்லா பறக்க விடுறதுக்காக அவங்க வீட்டு மாடிக்கு போயிடுவான். ஸோ டெய்லியுமே இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு 5 to 6 மணி வரைக்கும் நல்லா காற்றடிக்கும் இல்லையா, அந்த இளங்காத்தில் பட்டத்தை பறக்க விடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் அருணும் டெய்லி பட்டம் விட போயிடுவான். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிச்சு. அப்போ இந்த பட்டம் வந்து சரியாக மேலே ஏறி பறக்கலை. அதனால் அருண் என்ன நினச்சிட்டான்னா, எப்பயுமே பட்டத்தை கையில் நம்ம பிடிக்கிறதுக்கு நூல் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த நூல்னால தான் பட்டம் பறக்க மாட்டேங்குது, இழுத்து இழுத்து கீழே வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டான். ஸோ கட் பண்ணி விட்ட உடனே அந்த பட்டம் அது பாட்டுக்கு உயரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திருப்பி அவங்ககிட்ட வரவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் அருண் வந்து புரிஞ்சுக்கிட்டான், ஓஹோ இது வந்து அந்த பட்டத்தை நம்ம இழுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய நூல் போல, நம்ம இது கட் பண்ணி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, எப்பயுமே வழிகாட்டுதல் நம்ம கூட இருக்கணும், வேண்டான்னு நம்ம உதறி தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வழிகாட்டுதலை நம்ம தவற விட்டு தவறான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருண் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கோ, இதை வந்து உன்னோட வாழ்க்கையிலையும் நீ வந்து ட்ரை பண்ணி பாறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் அருண் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான், வழிகாட்டுதல் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நல்ல வழிகாட்டுதலும் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: சேஷா.
1: சேஷா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் 6th ஏ படிக்கிறேன்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நான் ஜெராம் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: ஆ, இருக்காங்க.
1: இருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
2: பவனிதா, செந்தேவ், அலங்கிருதா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
1: அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்காங்க அப்படின்றீங்களா? சரி ஓகே, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பிரேக் டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: சில டைம் மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு படிப்போம், எக்ஸாமுக்கு குரூப்பா உட்காந்து, அதனால கொஞ்சம் நாளா மெமரைஸ் ஆகும், நிறைய விஷயம் பண்ணிருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர். நான் கூட இந்த கேன்டீன் போவோம், ஜாலியாக காரிடரில் சுற்றிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து படிப்பீங்க, மேம்கிட்ட அதுவும் பெர்மிஷன் வாங்கிட்டு படிப்பீங்க அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேஷா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று, முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள்

0: பாடுற காட்சிகள். இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
1: மலையோரம் வீசும் காற்று.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சேஷா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. சோ அடுத்ததா நம்ம சேஷா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் இந்த ஃபோன் கொடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய ரீசனை நம்ம முன்னாடி தூக்கி வச்சுருவாங்க பேரண்ட்ஸில் சில பேர். ஸோ அப்படி ஃபோன் காட்டி சாப்பாடு ஊட்டுறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் மேம்?
3: இதனால் குழந்தைங்களோட லாங்குவேஜ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அவங்க வந்து பேச்சுத்திறனே வந்து ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய மூளை செல்லாம் நல்லா வளரும். இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் க்ரோத் பயங்கரமாக இருக்கும் இந்த மூளை வளர்ச்சிங்கிறது. அப்போ இந்த அன்னெசரியாக இந்த வெளியிலேருந்து ஸ்டிமுலை, நம்ம அழகாக ஹியூமன் ஃபேஸஸ் ஆடு மாடு காமிச்சு நல்லா வெளியில் கூப்பிட்டு போய் வளர்க்காம இந்த ஃபோன் பார்த்து வளர்க்குங்கும் போது கண்டிப்பாக அவங்க மூளை வளர்ச்சி அஃபெக்ட் ஆகுது. அடுத்து இந்த இதுதான் காசுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வர ஆட்டிசம், ADHD அந்த 2 வயசுக்கு மேலே வரது அந்த இதுக்கெல்லாமும் இது ஒரு ஒன் ஆஃப் த காசஸாக இதை வந்து சொல்கிறோம், இந்த மீடியா எக்ஸசிவ் மீடியா எக்ஸ்போஷர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கர்டைல் பண்ண பார்க்கலாம் இந்த ஃபோன், டிவி, இன்டர்நெட் யூசேஜ். அது பெரிய குழந்தைங்க ஆகாக இன்டர்நெட் யூசேஜ் அது இன்னும் பயமாக இருக்குது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து இன்னும் அவங்களுக்கு, நம்ம அடலசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த டீன்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த இன்டர்நெட் யூசேஜ் ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம கர்டைல் பண்ண பார்க்கணும். இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மிஸ் ஆப்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப், மீடியா எக்ஸ்போஷர், இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இவங்களுக்கு நல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட், ஒரு ஹெல்த்தி லைஃபை நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் Top 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயம் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சேஷா கூட பேசிடலாமா? அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சேஷா கூட பேசிடலாம். சேஷா, நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா?
4: ஹிந்தியில அதுக்கப்புறம் ரிட்டன் நான் 3 லெவல் முடிச்சிருக்கேன். ஸ்டோரிஸ் நிறைய தெரியும். அப்புறம் தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதுலயும் நிறைய ஸ்டோரிஸ் தெரியும்.
3: ஓஹோ, ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியுமா? அப்ப எனக்காக ஒரு ஸ்டோரி சொல்றீங்களா?
4: எனக்கு 2 லெசன் தெரியும். ஃபர்ஸ்ட் லெசன் யசோதராக்கா விழாவு. யசோதராக்கா விழா நாமக்க கவிதா ஸ்ரீ மைத்திலி சரண் குப்திஜிக்கு பாவாத்மக கவிதா ஹே. முக்திக்கு கோஜி சித்தார்த்து ராஜ்குமார் ராஜ்மஹால் கி பத்னி தியாக கர் சலே ஜாதே ஹே. துக்கி கி பாத் யஹ மேரி துக்கி கி பாத் மேரே லிய கௌரவ் கி பினா கஹான் சலா கயா ஹே. இட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு இதில் கிராமத்தில் வந்து சித்தார்த்துன்னு வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. யசோதரா அவங்க ஒய்ஃப் பேர். ஒரு நாள் வந்து காலையில சித்தார்த் ஒரு விடியகாலை 3 மணி இருக்கும். அப்போ வந்து அவர் யாருக்கும் சொல்லாம அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் வெளியே வேலைக்கு போயிடறாரு. அவங்க ஒய்ஃப் காலையில நினச்சி பார்க்குறாங்க, காணோம். ஆனாலும் அவங்க எப்படி சொல்றது, என்கிட்ட சொல்லாமையே போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா சித்தார்த்துக்கு சங்க ஜானகிய பாந்து யசோதராக்கி படி துக்குஹே மெரேலிய கௌரவ் கி பாத் பினா கஹான் சலா கயா. இதுன்னா சொல்றாங்க.

0: நம்ம ஃபஸ்ட்டு சிட்டா இருந்திருக்காருல, சொல்லாமல் போயிட்டனால அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் இப்படிலாம் ஒன்று ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது தேர்ட் பேரா வந்து ஷத்ரிய தர்மி. ஷத்ரிய தர்மிக்கு பாலன் கட்டே ஹே யஹ லேக்கின் வே பலாயி அவர் முச்சிட்டே இத்தனா துக்கு நகி ஹே. அவங்க வந்து சொல்கிறாங்க ஷத்ரிய தர்மில் அவங்க வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கூட ஜாலியாக இருக்கணும் என்னென்னமோ நினச்சிருக்காங்க, ஆனால் அவருக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லாமல் போனால் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் மேரா அங்க அவர் ஹிருதய், அவங்களோட இதயமும் அவங்களோட கண்ணும் அவர் வர வழியிலேயே பார்த்துட்டு இருக்கு. அது என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா மேரே ஆங்கு மே உங்ககிட்டே மேர ஆங்கு சே பாணி பர்சாத்தியே, இது வந்து என் கண்கள் அவர் வள வழியே பார்க்குது ஆனால் என் மனசு அவரை பற்றியே நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கள் விடுறாங்க. அது அதுக்கப்புறம் வந்து யசோதரா அக்கா விழாபு, அதாவது இந்த கடைசி இதுக்கு வராங்க. முக்திக்கு கோஜி சித்தார்த்து ராஜ்மஹால் எங்கு சலே ஜானே கி பாந்து பகூத்து துஷ்மன் கேதிய பகுத்து பியார் கண்ணாச்சாயி. இவங்க வந்து யசோதரா வந்து அவங்கள பற்றியே மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. அவங்க போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இருக்குது. யசோதராக்கா விழாவோட விசேஷத்தை அதாவது மாரலுக்கு வந்துட்டோம். யசோதராக்கு யசோதராக்கா விழா வர்ணன் கர்த்தேகே. யசோதராக்கா விழா வர்ணன் கர்த்தேன்னா யசோதராவோட விழா, அவங்க வந்து அவரை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நினப்புலேயே அவங்க ரொம்ப சேடாக வராங்க. இதுதான் மாரல். அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா கூட அவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காங்க.
1: வாவ், நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே வேற லெவலில் இருக்குது நிஜமாக. அப்படியே எனக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிறத வந்து அப்படியே நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து சொன்னீங்க கேட்ட உடனே இந்த ஸ்டோரி வந்து. ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேஷா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர். நீங்கள் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சேஷா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் சொன்ன அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டு நான் வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆயிட்டேன்றதோட அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. ஐயோ, இவ்வளோ சொல்கிறாரே அப்படின்னுட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேஷா கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சூப்பரான ரெசிபி தான் சொல்ல போறேன். இந்த ரெசிபி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ரைஸ் தான். யூஸ்வலாக இந்த கடையிலலாம் செய்வாங்க இல்லையா, மசாலாலாம் அதிகமாக போட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் ஹோம்மேடாக செம்ம ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி, அப்படி இல்லைனா நார்மல் சாப்பாடு 1 கப்பு, அதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காயம் ஒன்று நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே 1/2 கப்பு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள், மஞ்சத்தூள் 1/2 டேபிள், மிளகுத்தூள் 1/2 டேபிள். அடுத்ததாக 2 டேபிள் நெய் இல்லைனா எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, லைட்டாக கொத்தமல்லி இலை. இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னு கடையில் வைக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சிம்பிளான கரம் மசாலா தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெயின் இன்க்ரீடியண்டான சிக்கனை மறந்துட்டோம் பாருங்களேன். ஸோ சிக்கன் எலும்பு இல்லாமல் 150 கிராம் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் சேர்த்து அதில் எப்பயும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கூடவே இந்த காய்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், பீன்ஸ், பட்டாணி இந்த மாதிரி கூட இதர காய்கறிகள் குழந்தைங்க எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அதையுமே நம்ம இது கூட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருள் அதாவது உப்பு, கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் இது கூட சேர்த்து இன்னும் நல்லா கிளறிடணும். கிளறினதுக்கப்புறமேட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு லைட்டாக பெப்பரையும் போட்டு சிக்கன் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட போட்டு கிளறினா சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு 1/2 hour நம்ம இந்த டிஷ்ஷை டக்குன்னு முடிச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு மதிய லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்களேன். கண்டிப்பாக காலியாகி தான் டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு வரும். அவ்வளவு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சிக்கனை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் தேவையான அளவு இந்த விட்டமின்ஸுமே அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் நம்ம வந்து நான்வெஜ் கொடுக்கலாம், அதில் சிக்கனை 1 நாள் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சேஷா ரொம்ப சூப்பரா செம்மையா பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவர் அந்த லெசன் எல்லாம் சொல்லும் போது நான் அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆயிட்டேன்னே சொல்லலாம். ஸோ அதை கேட்கும் போதே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அழகா ஹிந்தியில சொல்லி அதை வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைனுமே பண்ணாரு. ஸோ இதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு இல்லையா கண்டிப்பா. ஸோ இன்னும் சில விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா சேஷா கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபிசிக்கலாக கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், உங்களோட சைட்லேருந்து இந்த பொதுவாகவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அண்டு குழந்தைங்களுக்கு பேசிக்கான அட்வைஸ்னால் எதை சொல்லுவீங்க சார்?
4: என்னோட அனுபவத்தில் வந்து ஒரு எளிமையான பயிற்சி எல்லோரும் செய்யணும், அது எதுவாக இருந்தாலும் ஏதாவது உடல் பயிற்சி தேவை. சரியான

0: உணவு பழக்கம் இருக்கணும், சரியான முறையான உடல் பயிற்சி இருக்கணும், ரெண்டாவது உடல் உழைப்பு இருக்கணும். நம்ம தினையும் ஏதாவது ஒரு உழைப்பு பண்ணணும், நம்மை சார்ந்த உறவுகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், நம்மை சார்ந்த உறவுகளை சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோடதுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது, பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது உடல் உழைப்பு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதுக்கான முதல் அறிகுறி. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேஷா கூட பேசிடலாமா? சேஷா, நீங்கள் வந்து செம்மையாக லெசன்லாம் சொன்னீங்க. ஸோ அதை கேட்டு எனக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிடுச்சு, அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் அப்படி இருந்துச்சு. ஸோ வேறு என்னென்ன கிளாஸ்லாம் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கீங்க?
2: நான் ஹிந்தி போறேன், டேக்வாண்டோ ஹிந்தி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். டேக்வாண்டோல வந்து நான் வந்து சாருக்கு அசிஸ்டண்டா இருப்பேன். இன்னும் நான் 2 பெல்ட்ல பிளாக் பெல்ட், அப்புறம் மேட்ச் போயிருக்கேன். ஹிந்தியில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்போக்கன் ஹிந்தி மாஸ்டர். நான் யாருக்கு வேணால் சொல்லிக் கொடுப்பேன்.
1: ஓஹோ, ஓகே ஓகே, இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஹிந்தியில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இன்னும் மேலே மேலே போய் நிறைய அச்சீவ் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
2: வெல்கம்.
1: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போது இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. அண்ட் அடுத்ததா மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. மணி 8 குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காகவே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. ஒரு நகரம் எப்படி இருக்கும்? சாலைகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், கடைகள் இருக்கும், மக்கள் வசிப்பாங்க. ஆனா ஒரு மலையோட உச்சியில இருக்கக்கூடிய மேசை மாதிரியான நிலப்பரப்புக்கு மேல ஒரு முழு நகரமே அமைஞ்சிருந்தா கேட்கவே வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பழமையான நகரம் தான் அமேடி மலைநகரம். இந்த இடம் ஈராக்கோட குர்திஸ்தான் பகுதியில துஷோக் மாகாணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமேடி தாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. சுத்தியுமே மலைகள், கீழே பெரிய பள்ளத்தாக்கு, அதுக்கு நடுவுல உயரமான பாறை மேடைக்கு மேல இந்த நகரம். தூரத்துல இருந்து அமேடிய பார்க்கும்போது ஒரு இயற்கையான கோட்டை மேல நகரமே அமைஞ்சிருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா அமேடியோட மிகப்பெரிய சிறப்பு அதோட இயற்கை காட்சி மட்டும் இல்லைங்க, இதோட வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி போயிருக்கிறது தான். அமேடி பகுதி கிமு 3000 முன்னாடி மக்கள் வாழ்ந்த பகுதியா இருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பல பேரரசுகளோட ஆட்சியும் பல்வேறு கலாச்சாரங்களோட மாற்றங்களையும் இந்த நகரம் பார்த்துருக்கு. மிட்டானி பேரரசு, ஆசிரியர்கள், மீடியர்கள், அகாமேனியர்கள், பார்த்தியர்கள், சசானியர்கள், இப்படி பல வரலாற்று காலங்களை கடந்து வந்திருக்கிறது தாங்க இந்த அமேடி மலைப்பகுதி. அதனால தான் இந்த நகரத்துக்கு ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலேயும் ஒரு வரலாற்று கதை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமேடியோட இன்னொரு முக்கியமான அடையாளம் பஸ்தினான் வாயில். ஒரு காலத்துல இந்த நகரத்துக்குள்ள போகக்கூடிய முக்கிய நுழைவு வாயிலா இருந்ததே இந்த வாயில். இன்னைக்கு அமேடியோட வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய முக்கியமான சின்னமா இருக்கு. அதோட இங்க இருக்கக்கூடிய பெரிய மசூதியும் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததுங்க. 12 சேர்ந்ததா குறிப்பிடக்கூடிய இந்த மசூதி அந்த பகுதியோட பழமையான மற்றும் முக்கியமான மசூதிகள்ல ஒன்னா இருக்கு. அமேடியில இஸ்லாமிய வரலாற்றோட மட்டுமில்லாம யூத மற்றும் கிறிஸ்துவ மரபுகளுடனான தொடர்புடைய வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரே நகரத்தோட வரலாற்றுக்குள்ள பல்வேறு சமூகங்களோட தடயங்கள் இருக்கிறது அந்த இடத்தோட பண்பாட்டு வளத்தை நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லாம 18 அமேடியில பணியாற்றின இத்தாலிய அறிஞர் மௌரிஷியே கார்ஷோனி குர்திஸ் மொழிய ஆய்வு செஞ்சு ஒரு இத்தாலிய குர்திஸ் அகராதி மற்றும் இலக்கண நூலை உருவாக்குனாரு. இதனால அவரு குர்திஸ் மொழியியல் ஆய்வோட முக்கிய முன்னோடிகள்ல ஒருத்தரா இருக்கிறாருங்க. இப்போ அமேடிய பத்தி இன்னொரு விஷயம், இது வரலாற்று நகரமா மட்டுமில்லாம இயற்கை அழகும் கொண்ட இடம். மலைப்பகுதி அப்படின்றதுனால கோடைக்காலம் ஈராக்கோட பல பகுதிகளை விட மிதமானதா இருக்கும். குளிர்காலத்துல இங்க குளிரும், சில நேரங்கள்ல பனிப்பொழிவும் கூட ஏற்படுங்க. அதனால ஒரே இடத்துல வரலாறும் மலைகளும் கட்டிடக்கலையும் பல்வேறு கலாச்சாரங்களோட தடயங்களும் ஒன்னா கிடைக்குது. இன்னைக்கு சுமார் 11,000 மக்கள் வசிக்கக்கூடிய அமேடி ஒரு சாதாரண நகரத்தை விட ஒரு உயிரோட இருக்கக்கூடிய வரலாற்று புத்தகம் மாதிரி இருக்குங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மலைப்பகுதி, அந்த மலையோட உச்சியில உருவான ஒரு நகரம், அதை சுத்தி விரிஞ்சிருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், இது தாங்க அமேடியோட தனி சிறப்பு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம்.

0: இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும், அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா, அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும், இதை ஒரு வேண்டுகோளாகவும், இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும், அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும், எதிர்பார்ப்பாகவும், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேர்களே, ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த புன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை நேரில் சந்தித்து பேசினப்போ அந்த அண்ணா கிட்ட நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. அதே சமயத்தில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றுலா பயணிகளோட வருகையினால் எந்தளவுக்கு பயனடைகிறாங்க அப்படின்றத பற்றியும் சுற்றுலா பயணிகளுக்கு புன்ராஜ் அண்ணா சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சதையும் சொல்லியிருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: சுற்றுலா பயணக்காரர் வர்றதுனாலன்னு சொன்னால் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த பார்க்குலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடை வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கடை இருக்கும். அங்கே பக்கடை பயணி இருக்குது. என் வீட்டுக்கு மேலே தான் பக்கடை பயணி இருக்கிற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போலாம் கடை இருக்குது. ஒரு 50 கடைக்கு பக்கம் இருக்குது. 50 கடையும் சேல் ஆகுது ஓரளவுக்கு சுற்றுலா வர்றதுனால. அச்சா, இந்த ஹோட்டல் ரூம்ஸ் போட்டிருக்காங்க நிறையா. ஹோட்டல் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இது சேர்வராயன் கோயில் போனோம்னா சேர்வாரன் கோயிலில் வந்துட்டு கடை இருக்குது. அங்கே ஒரு 50 கடை இருக்குது. அந்த 50 கடையும் இருக்கும்போது 50 கடைக்கும் ஒரு சேல்ஸு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு 100 கடை இருக்குது. இங்கெல்லாம் ஒரு சேல்ஸ். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அதெல்லாம் ஒரு பெனிஃபிட் தான். அதை ஒன்றும் தப்பு கிடையாது. வரக்கூடிய சுற்றுலாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னான்னு சொன்னால், நீங்கள் வந்தேன்னு சொன்னால் வண்டி வந்து பதனமாக வரணும். எது வண்டி வந்து பொறுமையாக வரணும். பொறுமையாக வந்துட்டு பொறுமையாக போகணும். ஏன்னா வந்துட்டு டவுனில் மாதிரி வில்லேஜ்லாம் இருக்க மாட்டாங்க. ஆடு மாடு வரும், குறுக்கா குழந்தைங்க குறுக்கா வரும். அதனால் வந்து பொறுமையாக போகணும் வண்டி போயிட்டு. அச்சா, இந்த இடமெல்லாம் மோசமான ஏரியா. டர்ன் இருக்குது, டர்னுங்க நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்து போகணும். இந்த கண்டிஷன் இருக்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா, ரொம்ப நன்றி இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்காடுக்கு போகும்போது கண்டிப்பாக ரெண்டு பேர் வண்டியில் போனாலும் முன்னாடி இருக்கவங்க மட்டும் ஹெல்மெட் போட்டால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்பவுமே பாதுகாப்பான விஷயம்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. சேஃப்டியாக நம்ம போயிட்டு சேஃப்டியாக வரணும். ரேஷ் டிரைவெல்லாம் பண்ணாதீங்க. சும்மா அந்த டேர்னில் போயிட்டு சாஞ்சி வண்டியை திருப்புறது அந்த மாதிரிலாம் வேணாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் யோசிச்சு பாருங்களேன், கஷ்டப்படுறது யாரு, நம்ம தானே. அதனால் சேஃபாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க ஏற்காடுக்கு போயிட்டு

தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரில் நம்ம ஏற்காடு செம்மண்ணத்தம் பகுதியை சேர்ந்த சின்னத்தாய் அப்படின்ற ஒரு அக்கா ரொம்ப அருமையா அம்மனோட வேண்டுதல் பாட்டை நமக்காக பாடியிருக்காங்க. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: சுத்தி மித்தி கோபிருமா மத்தியே லிஸ்பரணா
8: இது நான் போட்டேன்
7: ஆடவும்.

0: என் அவள குடியேறந்து அம்மடோபதா, எனக்கு நல்லோசை தாரும் அம்மா சத்திரபதா, என் பொந்தியில குடியேறந்து அம்மடோபதா, எனக்கு பொருந்த வேணும் அம்மா கதையும் சத்திரபதா, அம்மா காட குடியேறக்கும் அம்மடோபதா, அம்மா உனக்கு காணகமும் பஞ்சி மெத்த சத்திரபதா, அம்மா வனமய குடியேறக்கும் அம்மடோபதா, உனக்கு வாய்க்காலு பஞ்சி மெத்த சத்திரபதா, சுத்தி மித்தி கோபிருமா மத்திய ஸ்மரணா.
1: இது நான் போட்டேன்
0: ஆடா.

0: என் அவளை குடியேறந்து அம்மாடோபதா, எனக்கு நல்லோசை தாரும் அம்மா சத்திரபதா, என் பொந்தியில குடியேறந்து அம்மாடோபதா, எனக்கு பொருந்த வேணும் அம்மா கதையும் சத்திரபதா, அம்மா காடை குடியேறக்கும் அம்மாடோபதா, அம்மா உனக்கு காணகமும் பஞ்சி மெத்த சத்திரபதா, அம்மா வனமே குடியேறக்கும் அம்மாடோபதா, உனக்கு வாய்க்காலு பஞ்சி மெத்த சத்திரபதா.
1: பாட்டு நல்லா இருந்தது இல்லைங்க. இந்த பாடலை பாடி கொடுத்த சின்ன தாய் அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் இருக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அப்படி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பறவையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பறவையோட பேரு ஜர்டனின் புதர் வானம்பாடி அப்படின்றது தாங்க. இந்த பறவை தெற்காசியால் இருக்கக்கூடிய வானம்பாடி குடும்பத்தை சேர்ந்தது. இதோட பேரில் இருக்கக்கூடிய ஜர்டன் அப்படின்றது அறுவை சிகிச்சை நிபுணரும் இயற்கை ஆர்வலருமான தாமஸ் சி. ஜர்டன் அப்படின்றவரை நினைவு கூறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒரு

காலத்துல இந்த பறவை தனி இனமா இல்லைங்க, இது வங்காள புதர் வானம்பாடியோட ஒரு துணை இனமாவே வகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இதோட குரல் பரவல் மற்றும் சில உடல் அமைப்பு வேறுபாடுகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் தனி இனமா கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாம சமீபத்திய மரபியல் ஆய்வுகளின் அடிப்படையில இது ஒரு புதிய பேரினத்தோட வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த பறவையை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜர்டனோட புதர் வானம்பாடி பொதுவாக வெளிர் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதோட மார்பு பகுதியே மேல் நோக்கி சுட்டி காட்டுறது மாதிரியான சின்ன அம்பு முனை வடிவ புள்ளிகள் இருக்குங்க. இறக்கைகளில் செம்பழுப்பு நிற தோற்றமும் சில பகுதிகளில் அடர்ந்த நிறமும் இருக்கும். இதோட தோற்றம் இந்திய புதர் வானம்பாடிய மாதிரி இருந்தாலும் சில நுணுக்கமான உடல் அமைப்பு மற்றும் நிற வேறுபாடுகள் மூலமா இதை வேறுபடுத்தி தெரிஞ்சுக்க முடியும். இந்த பறவையோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இதோட குரல் தாங்க. ஜர்டனின் புதர் வானம்பாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு வகையான உலர்ந்த சலசலப்பு மாதிரியான பாடலை எழுப்பும். சில நேரங்களில் பறந்துக்கிட்டே பாடக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குங்க. மற்ற சில வானம்பாடிகளை மாதிரி தரையில மட்டும் இருக்கிறது இல்லை, மரக்கிளைகள் மற்றும் மின்கம்பங்கள் மாதிரியான உயரமான இடங்கள்லையும் உட்கார்றத பார்க்க முடியும். இது எங்க வாழுது? தென்கிழக்கு இந்தியா மற்றும் இலங்கையில இந்த பறவை இருக்குங்க. குறிப்பா திறந்த வெளிகள், புதர் நிறைந்த நிலப்பகுதிகள், பாறை புதர் நிலங்கள், மலை புல்வெளிகள், திறந்த காடுகளோட வெட்ட வெளிகள் மற்றும் பயன்படுத்தப்படாத விவசாய நிலங்கள் மாதிரி பல்வேறு வாழ்விடங்களுக்கு இது தன்னை தகவமைச்சு கொண்டிருக்கு. சுமார் 1500 மீட்டர் உயரம் வரையிலுமே இதை பார்க்க முடியுங்க. நம்மளோட தமிழ்நாட்டிலையும் இந்த பறவையோட பதிவுகள் இருக்கு. குறிப்பா சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜர்டனின் புதர் வானம்பாடி இருக்கப்பட்டதா பதிவுகள் தெரிவிக்குதுங்க. இந்த மாதிரியான சின்ன பறவைகள் நம்மளோட சுற்றுச்சூழலோட ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான உயிரினங்களா இருக்கு. பறவைகள் வாழக்கூடிய இடங்களை பாதுகாக்கிறது அப்படின்றது பறவைகளை மட்டுமில்லைங்க, அதோட இணைஞ்சு வாழக்கூடிய தாவரங்கள், பூச்சிகள், சின்ன உயிரினங்கள் அப்படின்னு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பையே பாதுகாக்கிறதா நினைக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தெருவன், உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் எப்பயுமே பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்துல கிழக்கு கேபிஆர் தீபகற்ப பகுதியில் தலைமுறைகளாக வாழ்ந்த ஒரு பழங்குடியின சமூகமான உம்பிளா மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நேர்களே, கடல், மணல், காடு, இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை தான் உம்பிளா மக்களோட வாழ்க்கை. இவங்க தங்களை உம்பிளா பாமா மல்கனிச்சி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதோட பொருள் மணல் கடற்கரை மக்கள். இந்த பேர் தான் அவங்களோட வாழ்க்கைக்கு கடலுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை நமக்கு உணர்த்துது. உம்பிளா மக்களோட பாரம்பரிய நிலப்பகுதி சுமார் 780 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்ததா வரலாற்று பதிவுகள் சொல்லுதுங்க. கேப் சிட்மவுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து வடக்கு பகுதியில் நைத்தீவு வரைக்குமே, தெற்குல செஸ்டர் ஆறு வரைக்குமே இந்த நிலப்பகுதி பரவி இருந்தது. இந்த பகுதி ஒரு முக்கியமான காரணத்துக்காக குறிப்பிடப்படுதுங்க. உம்பிளா நாடு சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் பாதுகாக்கப்பட்ட பழங்குடி பகுதிகளில் ஒன்று அப்படின்னு ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கு. அவங்களோட பிரதேசத்தில் சுமார் 260 தனித்துவமான தாவர இனங்கள் இருக்கிறதா பதிவுகள் சொல்லுது. அதாவது அவங்களோட நிலம் வெறும் வாழ்விடமாக மட்டும் இல்லை, தாவரங்கள், விலங்குகள், கடல், காடு என ஏராளமான உயிரினங்களோட வாழ்விடமாகவும் இருந்திருக்கு. அதனால இயற்கையை பற்றின அறிவு உம்பிளா மக்களோட கலாச்சாரத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. ஒரு சமூகத்தோட வரலாற்றில் மொழி அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானது. உம்பிளா மொழி வடக்கு கேபிஆர் பாமன் மொழிகளில் ஒன்றா வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு இந்த மொழி அழிஞ்சு வரக்கூடிய மொழியா இருக்குங்க. ஆனா ஒரு நல்ல செய்தி இருக்கு, உம்பிளா மொழி இன்னும் சில பழங்குடியில மூத்த மக்களால பேசப்பட்டு வருது. அதோட இந்த மொழியை மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகவும் முயற்சிகள் நடந்துட்டு வருது. ஒரு மொழியை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது அப்படின்றது வார்த்தைகளை மட்டும் கத்துக் கொடுக்கறது கிடையாது, அந்த மொழிக்குள்ள இருக்கக்கூடிய முன்னோர்களோட அறிவு, இயற்கையை பத்தின புரிதல், கதைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையுமே மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறது. அதனால தான் உம்பிளா மொழியை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் அந்த சமூகத்தோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கான முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுது. உம்பிளா மக்களோட சமூக அமைப்புலேயும் தனித்துவமான விதிமுறைகள் இருந்ததுங்க. அவங்களோட சமூகத்தில் காப்பாய் மற்றும் குயான் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரெண்டு தந்தைவழி பிரிவுகள் இருந்ததா ஆய்வுகள் குறிப்பிடுது. இந்த பிரிவுகளோட பெயர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வகைப்படுத்துறதுலையும் பயன்படுத்தப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பிரிவுகளை சேர்ந்தவங்க தங்களோட எதிர்பிரிவை சேர்ந்தவங்களை மட்டும்தான் திருமணம் செஞ்சுப்பாங்க. குழந்தைகள் தந்தையோட பிரிவை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. அப்புறம் யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சமூகத்தில் குறிப்பிட்ட விதிமுறைகள் இருந்ததுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இவங்களோட வாழ்க்கை முறையே. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில. இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்ருக்கங்க உங்கள் கூட. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பகல் அப்படின்றது போய் இரவோட மடியில் இந்த நேரத்தில் இருக்கும். இரவு ஒரு பாதுகாப்பானதாக இந்த டைம் எல்லாருக்குமே வந்து இருக்கும். இந்த ஒரு நேரத்தில், இரவோட மடியில் நம்ம இருக்க நேரத்தில் யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு அசாத்தியமான ஒரு மனிதரை பற்றி தான். இப்போ நம்மளோட வீட்டோட ஜன்னலில் பார்த்தா மரங்கள்லாம் தெரியும். அந்த மரங்கள் இவர் மேலே வச்சிருக்கிற ஒரு பிரியம் இந்த கதையை நீங்கள் கேட்டுட்ருக்கும் போதே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றின ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். விழுப்புரம் மாவட்டம் சங்கீதமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம், அங்கே கடலூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு சாதாரண பேருந்து ஓட்டுநராக இருக்கிறார். அவரோட பேரை கேட்டாலே சுற்றி இருக்கிற மரங்கள்லாம் புன்னகைக்கும், சிலிர்க்கும். அவரோட பேர் மரம் கருணாநிதி. கடந்த மாதம் July 31 தான் அவர் வந்து இறக்குறாங்க. ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் இந்த பூமிக்கும், இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்கும் பல நன்மைகளை ஏற்படுத்தினுச்சு, இன்னமேலும் ஏற்படுத்தும். தன் வாழ்நாளில் 500,000 மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்த அவரை பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அவரோட நினைவுகளை தான் சொல்ல போகிறேன். அந்த நினைவுகள் எல்லாமே அவர் வச்ச மரங்களை சுற்றி தான் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கருணாநிதி அவர்கள் விழுப்புரம் கடலூரை சேர்ந்தவர். ரொம்ப படித்தவராக, பெரிய கோடீஸ்வரராக அப்படின்னா இல்லைங்க, 10th வரைக்கும் தான் படித்தார். கடலூர் அரசு போக்குவரத்து பேருந்து ஓட்டுநராக இருக்கிறாரு, வேலை பார்க்குறாரு. மாதமானால் சம்பளம் வரும், அதை பாதியே தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு வைப்பாங்க, மீதி பணத்தை தன்னோட மரங்களுக்காக, அதாவது மரங்கள் வளர்க்குறதுக்காக செலவிடுவார். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக

0: நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில இன்னைக்கு யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மரம் கருணாநிதி. கடலூர் அரசு போக்குவரத்து ஓட்டுநராக வேலை பார்க்குறாரு. மாதாந்திர சம்பளம், அதில் பாதி பணம் அவங்களுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவார், மீதி பணத்தை தன்னோட மரங்களுக்காக செலவழிப்பார். யோசிச்சு பாருங்கள் நேயர்களே, ஒரு அரசாங்க பேருந்து ஓட்டுநர் தனக்கு வர சம்பளத்தில் பெரும்பகுதியை செடிகளுக்கும் விதைகளுக்கும் செலவு பண்ணியிருக்கார், அதாவது செடிகளும் விதைகளும் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறார் அப்படின்னா அவருடைய மனம் எவ்வளோ ஒரு உயர்ந்த மனமாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரண விஷயம், மற்றவங்க புகழ்கிறதுக்கோசரம் அது பண்ணுறதா இருக்காதுங்க, உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக ஆத்மார்த்தமாக அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும்போது தான் ஸோ அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும். இல்லை மற்றவங்க நம்மளை வந்து பெருமையாக பேசணும், நிறைய மரம் நடுறாரு அப்படின்னு சொல்லணும், ஒரு சமூக சேவை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேர் வேணும் அப்படின்னு அவர் பண்ணியிருந்தால் ஒரு மாதம் பண்ணியிருக்கலாம், 2 மாதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 500,000 மரங்கள் அவருடைய வாழ்நாளில் அவர் வந்து நட்டிருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் வந்து இல்லைங்க. இப்போ நமக்கு கூட ஒரு மரம் நடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது அப்படின்னா இன்றைக்கி ஒரு முயற்சி எடுப்போம், அந்த கடையில் போயிட்டு அந்த செடியை வாங்கிட்டு நடுறதுக்கு ஒரு இடம் பார்த்து நம்ம அதை நட்டு தண்ணி ஊற்றி அதை ஒரு மரத்தை பராமரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஒரு மரம் வாங்கி நடணும் அப்படின்ற எண்ணம் வந்தால் கூட அதை நம்ம தள்ளி போட்டுருவோம், கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம், ஒரு நிறைய மரம் நடணும் தான் ஆனாலும் கொஞ்சம் காலம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு சில மரங்கள் கூட நட்டிருக்கலாம், ஆனால் நினச்சி பாருங்கள், 500,000 மரம் வந்து ஒருத்தர் நட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த ஒரு எண்ணம் எவ்வளோ ஒரு ஆழமானதாக இருக்கும். அதாவது அந்த மரம் நடுறதுனால, அந்த 500,000 மரத்தினால அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைச்சதா அப்படின்னா இல்லை. ஸோ அவருடைய சம்பளத்தில் ஒரு பாதி அமௌண்ட்டு தான் அதனால் போனது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதம் மட்டும் இல்லைங்க, எல்லா மாதமும். ஆனால் அந்த 500,000 மரத்தினால இந்த உலகுக்கு நன்மைகள் இருக்கா அப்படின்னா அது கணக்கே இல்லாத நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய அந்த பணி வந்து இருந்திருக்கு. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சா, அப்ப நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம், நமக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா காயம் சுத்தி போடு, தலை வந்தா எனக்கு, பூ வந்தா உனக்கு, என்ன சொல்ற
2: அப்படின்ற. சரி ஓகே, இதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு கண்டுபிடி
1: பாக்கலாம். நீ என்ன விஞ்ஞானியா கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படி என்னத்த கண்டுபிடிச்ச?
2: இந்த காயின் அப்படின்றது ஒரு ஆண் இல்ல, ஒரு பெண்.
1: எப்படி சொல்ற?
2: அதான் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல.
3: இஸ் இட்

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு யாரை பற்றின ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மரம் கருணாநிதி அவங்களோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். என்ன நகராஜ் மரம் கருணாநிதியா அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளில் 500,000 மரங்களை நட்டிருக்காரு. ஸோ அதனால தான் அவரை வந்து அன்பா மரம் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஒரு அரசாங்க பேருந்து ஓட்டுநராக தனக்கு வர சம்பளத்தில் பெரும்பகுதியை செடிகள் வாங்கிறதுக்கும் விதைகள் வாங்கிறதுக்கும் செலவிடுறாரு. அதற்கப்புறமா

அந்த மரங்கள் மேலே ஒரு தீராத காதல் அவருக்கு வந்துருக்குங்க. நிறைய பேர் வந்து இது என்ன இப்படி சும்மா மரம் நட்டுக்கிட்டு அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பல ஊர்களை இன்றைக்கி பசுமையாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அவர் வந்து பேருந்து ஓட்டுநராக இருக்கார் இல்லைங்களா, அந்த பேருந்து ஓட்டிகிட்டு போகும்போது பஸ்ஸோட ஸ்டியரிங் அவர் கையில் இருக்கும். ஆனால் அவருடைய மனசு எப்போவுமே சாலை ஓரத்தில் இருக்கிற வெட்டப்பட்ட மரங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன் இப்படி இந்த மரங்களை வந்து வெட்டி அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஊருக்காரங்கிட்டலாம் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறார். அதே மாதிரி அவர் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் அந்த விதைகளை வந்து தூவிக்கிட்டே வருவார். எங்கே மரக்கன்று கிடைச்சாலும் அதை வாங்கி தன் சொந்த செலவில் நட்டு தன்னுடைய குழந்தைகளை மாறி அதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட 500,000 மரக்கன்றுகளுக்கு மேலே அவர் நட்டிருக்கிறாரு. யாராவது அவங்ககிட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெருமையாக ஒன்று சொல்லுவார், என் பேர் மரம் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமுதாயத்தில் மனுஷங்க தன்னுடைய பேருக்கு பின்னாடி தன்னுடைய அடையாளங்களை சேர்க்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த மனிதர் தனக்கு முன்னாடி மரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறாரு. மரம் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். தொடர்ந்து இவருடைய இந்த ஒரு நினைவு குறிப்புகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707 பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8

நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, மரம் கருணாநிதி அவரோட ஒரு ஸ்டோரி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட 500,000 அதிகமான மரங்களை நட்டிருக்கிறாரு அவர். மரம் வளர்க்க தொடங்கியதற்கப்புறமா அவருடைய பேரை மாற்றி மரம் கருணாநிதி அப்படின்னு மாற்றிருக்கிறாருங்க. அதாவது இந்த மரங்கள் தான் என்னுடைய சொந்தக்காரங்க, இந்த பூமி தான் என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டின ஒரு மனிதர். ஊரே அவரை வந்து மரம் கருணாநிதின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை கேட்கும்போது அவருடைய முகம்லாம் வந்து மலர்ந்து ஒரு புன்னகை வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்குங்க அவருக்கு. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் 500,000 அதிகமான மரங்களை நட்டு சாதனை படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பள்ளிகள், கல்லூரிகள், சாலை ஓரங்கள், முட்டுக்காடுகள் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இவர் நட்ட மரங்கள் இன்றைக்கி வந்து நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கி அவர் வந்து இந்த பூமியில் இல்லை அப்படின்னாலும் அவர் நட்ட மரங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் பல வருடங்கள் இருக்கும். அந்த மரங்கள் பல நபர்களுக்கு ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அவர் நட்ட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுறதுக்காக அவருடைய ஓய்வு நேரங்கள் எல்லாமே பயன்படுத்திக்குவார். இப்போ ஓய்வு நேரங்கள்லாம் நமக்கு இப்போ ஒரு நாள் வந்து ஒர்க்கு, அடுத்த நாள் வந்து லீவ் அப்படின்னா, ஸோ அப்படி தான் வந்து டிரைவர் கண்டக்டருக்கெலாம் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் அவருக்குமே வந்து அந்த ஓய்வு நாள் அப்படின்றது இருக்கும். ஒரு நாள் முழுக்க அவர் வந்து பேருந்து ஓட்டுநராக இருக்கிறார் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஓய்வு நாள், அதுக்கப்புறம் திரும்பவும் டியூட்டிக்கு போகணும். ஸோ அந்த ஓய்வு நேரத்தை கூட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுறதுக்காகவும் மரங்கள் நடுறதுக்காகவும் அவர் வந்து செலவு பண்ணிட்டு வந்தார். அவர் வாழ்ந்த சங்கீதமங்கலம் கிராமம் இன்றைக்கி வந்து ஒரு காடு மாதிரி அடர்ந்து இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் முக்கியமாக இவரோட உழைப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரோட இந்த வேர்வை துளிகள் தான் இன்றைக்கி அந்த மரங்களாக வேர் விட்டு நிற்கிது அப்படின்னும் சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இன்றைக்கி மரம் கருணாநிதி அவர்களுடைய கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மரம் கருணாநிதி அவரோட ஒரு நினைவு கதையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது அவருடைய நினைவுகள், அதற்கப்புறம் அவர் பண்ண அந்த சாதனை. கிட்டத்தட்ட 500,000 அதிகமான மரங்களை நட்டிருக்கார். அதே மாதிரி திருமண பத்திரிகைகள், அதற்கப்புறம் விசேஷங்களுக்கு அந்த தாம்பூலப்பைக்கு பதிலாக மரக்கன்றுகளை வழங்குற பழக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததில் இவருக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அவர் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே, அதாவது ஒரு பள்ளிகளுக்கு போனாலும் கல்லூரிகளுக்கு போனாலும் அங்கே மரக்கன்றுகளை வந்து பரிசாக வந்து கொடுக்கறது, அதே மாதிரி விதை பந்துகளை தூவுறது ஒரு வழக்கமாக இவருக்கு இருந்திருக்குங்க. அதே நேரத்தில் ஊடகங்களும் பொதுமக்களும் இவர் வந்து அன்போடு மரம் கருணாநிதி அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தன் வாழ்நாளில் 500,000 அதிகமான மரங்களை நட்டு அந்த மரங்களை தன்னுடைய சொந்த குழந்தைகளை மாதிரி பராமரித்து வந்துட்டுருக்கார். கடலூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணி செஞ்சுக்கிட்டே தன்னுடைய மாத சம்பளத்தில் பெரும்பகுதியை இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து செலவு பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். குறிப்பாக கடந்த July 31 தான் அவர் வந்து இந்த பூமியை விட்டு பிரிஞ்சிருக்கிறார். ஆனாலும் அவர் நட்ட மரங்கள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மரங்கள்னால் நிறைய பேர் பயனடைவாங்க. அதாவது ஒரு பயங்கரமான வெயிலை அடித்தா மரம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் தொழுவோம். அப்படி நிறைய பேருக்கு ஒரு நிழல் தரக்கூடிய விஷயமா அந்த ஒரு மரங்கள் இன்னும் பல வருடங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அவருடைய ஊர், அந்த ஊர் வந்து அப்படியே ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்ததாக இருக்குமா? ஸோ அதற்கு இவர் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னா அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க. கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஒரு சமூக ஆர்வலராக இருக்கவங்களுக்கு இவருடைய கதை ரொம்ப பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.